0: இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 சிஆர்னு டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4. நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: கருணையை காட்டிலும் சிறந்த வழிபாடு இருக்க முடியாது. ஒரு மனிதன் எவ்வளவு அறிவாளியாக இருக்கிறான் என்பது முக்கியமல்ல, அவன் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறான் என்பதும் முக்கியமல்ல, அவன் சக மனிதனை எவ்வளவு கருணையோடு அணுகுகிறான் என்பதுதான் அவனுடைய உண்மையான உயரத்தை தீர்மானிக்கிறது. நேயர்கள் இணைந்திருப்பது தாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. பேராசையும் தன்முனைப்பும் சுயநலமும் இல்லாதவர்களால் தான் உண்மையான கருணையோடு வாழ முடியும். கருணையுடன் இருப்பவர்கள் தங்களை சுற்றிலும் ஒரு இனிமையான அதிர்வலையை உருவாக்குகிறார்கள். அவர்கள் செல்லும் இடங்களில் அன்பை விட்டு செல்கிறார்கள். முகம் தெரியாத மனிதர்களுக்கு உதவி செய்ய முன்வரக்கூடிய பலர் வெள்ள நிவாரண நிதிக்கு அள்ளி கொடுக்கிறார்கள், பேரிடர் காலங்களில் உதவி செய்கிறார்கள். ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏழை ஒருவர் உதவி கேட்டால் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார்கள். அப்படியானால் இப்படிப்பட்ட நபர்களுடைய கருணை எங்கே இருக்கிறது? உலகத்தில் பல அநியாயங்களுக்கும் பின்னால் சுயநலம் மிகப்பெரிய காரணமாக அமைகிறது. அறிவு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பதவி புகழ் இருக்கலாம், ஆனால் கருணை இல்லை என்றால் அந்த உயரங்களுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. நிறைய நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஏழை எளிய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெருந்தன்மை நம்மளையே வெட்கப்பட வைக்கும். பாசாங்க இல்லாத பெருந்தன்மை, சக மனிதனுக்கு உதவ வேண்டும் அப்படின்ற தாராள மனப்பான்மை, நான் ஒருத்தருக்கு உதவி செஞ்சு காப்பாத்திட்டேன் அப்படின்னு பெருமை கூட இல்லாத மனநிலை, அதுதான் உண்மையான கருணை. நம்ம பொருட்களை சேர்த்து வைக்கும் போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒரு சிறிய மடுவை போன்றது. ஆனால் நமக்கு தேவையில்லாத ஒன்றை உண்மையில் தேவைப்படுகிற ஒருவரிடம் கொடுக்கும் போது கிடைக்கும் ஆனந்தம் ஒரு மலையை போன்றது. அந்த ஒரு நொடியில மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் உதிர்ந்து போகுது. எனக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மனசு அவருக்கும் தேவை அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துலதான் கருணை பிறக்குது, பேரின்பமா பெருக்கெடுத்து ஓடுது. ஆக ஒவ்வொரு நாளையும் அன்போட தொடங்குறத காட்டிலும் அந்த நாளுக்கு இனிமையை வரவழைக்க கூடிய உன்னதமான வழி வேறு எதுவுமே இருக்க முடியாது. கருணை காட்டணும், அன்ப பொழியணும் அப்படின்றதுக்காக பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போகணும்ன்ற அவசியம் இல்ல. முதியோர் இல்லங்களுக்கும் கருணை இல்லங்களுக்கும் தேடி தேடி போய் உதவி செய்யணும் அப்படின்ற கட்டாயமும் இல்ல. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட அன்பா நடந்துகிட்டாலே போதும். வீடு, தெரு, வேலை செய்யக்கூடிய இடம், பள்ளிக்கூடம், பேருந்து, கடை அப்படின்னு நாம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் கிட்டையும் கொஞ்சம் அன்பா நடந்துக்குவோம். அன்பு கொடுப்பதை நிறுத்திவிட்டால் முதலில் ஏழையாகி போவது நமது மனம்தான். ஆக எதிர்பார்ப்பு இல்லாம கருணையை தொடர்ந்து கொடுப்போம். உலகம் மாறணும் அப்படின்றதுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. மத்தவங்க முதல்ல மாறட்டும், அப்புறமா நான் மாறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்ல. மாற்றங்கள் நம்மிடம் இருந்தே தொடங்கலாம். அப்போ நம்ம பார்வையுடைய கோணம் மாறும், கோபம் குறையும், மன அமைதி அதிகரிக்கும், உடம்புலையும் மனசுலையும் ஆரோக்கியமான மாற்றங்கள் உருவாகிறத உணர முடியும். கருணை காட்டுவதற்கு பெரிய பணம், பதவி, பெரிய அறிவு எதுவுமே தேவையில்லை. தேவைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான், அடுத்தவரும் என்னை போன்ற ஒரு மனிதர் தான் அப்படின்ற உணர்வு. அந்த உணர்வு நமக்குள்ள வந்துட்டாலே வார்த்தைகள்ல, பார்வையில, செயல்பாடுகள்ல கருணை உருவாயிடும். கருணையை காட்டிலும் சிறந்த வழிபாடு இருக்கவே முடியாது. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் கருணையும் மகிழ்ச்சியும் நிறைந்த இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பிரம்மாண்டமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ் டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி படைமாட்சி, அதிகாரம் 77, குறள் எண் 763. ஒலித்த கால் எண்ணாம் உபரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும். எலிகள் போன்ற பலவீனமான பகைகள் கடல் போல திரண்டு கூச்சலிட்டு வந்தாலும் அதனால் என்ன தீங்கு ஏற்பட்டு விட போகிறது? பாம்பு மூச்சு விட்ட அளவிலேயே அந்த எலிகள் யாவும் கெட்டு அழிந்துவிடும். அதாவது வலிமையற்ற சிறிய பகைவர்கள் எங்கு சேர்ந்தாலும் வீரமிக்க ஒருவனின் சிறிய மூச்சோ அல்லது சீற்றமோ போதும், அவர்கள் அனைவரும் தாமாகவே அழிந்து விடுவார்கள் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு வரலாற்று நிகழ்வை தெரிஞ்சுக்கலாமா? 1810 சுதந்திரமா இருக்கக்கூடிய சிலி நாட்டை ஸ்பெயின் ஆக்கிரமித்து தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தது. அந்த நாட்கள்ல சிலி நாட்டின் பொறுப்பு தலைவராய் இருக்கக்கூடியவரு ஓஹிகின்ஸ். அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சுதந்திர போராட்டத்தை ஒரு புரட்சியை அந்த நாட்கள்ல ஏற்படுத்துறாரு. அவர்கிட்ட குறைந்த ஆயுதம் குறைந்த வீரர்கள் இருக்கிறதால கொரில்லா போர்தந்திரத்தை பயன்படுத்தி ஸ்பெயின் நாட்டு படைகளுக்கு அதிகப்படியான சேதத்தை ஏற்படுத்திட்டு வந்துட்டாரு. இதை தெரிஞ்சுகிட்ட ஸ்பெயின் நாட்டு மன்னர் ஒரு கப்பல் நிறைய ஆயுதங்களையும் வீரர்களையும் அனுப்பி ஓஹிகின்ஸையும் அவருடன் கூட இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களையும் அடியோடு அழித்து வருமாறு கட்டளை கொடுத்து அனுப்பிட்டாரு. அதை தெரிஞ்சுகிட்ட ஓஹிகின்ஸ் தன்னுடைய நிலை என்ன அப்படின்றத யோசிக்கிறாரு. ஏற்கனவே கொரில்லா போர்த்தந்திரம் பயன்படுத்தின நேரத்துல ஆயுதங்களும் வீரர்களும் குறைஞ்சு போயிட்டாங்க. அவருக்கும் காலில் அடிபட்டு நடக்க முடியாம இருக்குது. இந்த நேரத்துல நம்ம பணிஞ்சிட்டாலோ நம்ம அழிஞ்சிட்டாலோ சிலி நாட்டுக்கு

அனுப்பிய படைகள் தாக்க போறாங்க அப்படின்ற செய்தி கிடைச்சதும் இவர் ஏற்பாடு செஞ்சிருக்கிற விலங்குகளுக்கு பின்னாடி தன்னுடைய அந்த குறைவான படையை நிறுத்தி அதிகமான சத்தத்துடன் ஒரு இறைச்சலுடன் வேகமா வர்றாரு. அதனால பதறி அடிச்சு இந்த விலங்குகள் எல்லாம் தடுமாறி ஓட ஆரம்பிக்குது. ஓட ஆரம்பிச்ச விலங்குகள் எல்லாம் ஸ்பெயின் நாட்டு படைக்குள்ள போகுது. ஸ்பெயின் நாட்டு படைக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய வீரர்களை திணறடிக்குது. அந்த குழப்பமான நிறத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி உயரமான மலைகளுக்கு தப்பி சென்று அங்க இருக்கக்கூடிய குகைகள்ல பதுங்கிட்டாரு. இப்போ தன்னுடன் இருக்கக்கூடிய வீரர்களையும் தன்னுடைய உயிரையும் எப்படியோ காப்பாத்திக்கிட்டாரு. 3 வருஷங்களுக்கு அப்புறமா மறுபடியும் தன்னுடைய படையை வலிமையானதா மாத்தி மறுபடியும் போர் தொடுக்கிறாரு. 1815 சிலி நாட்டை சுதந்திர நாடா மாத்தி அதற்கு தலைவரா அவரை பொறுப்பேத்துக்கிட்டாரு. இந்த வரலாற்று நிகழ்வும் திருக்குறளும் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து, வலிமையற்ற சிறிய பகைவர்கள் எங்கு சேர்ந்தாலும் வீரமிக்க ஒருவரின் சிறிய மூச்சோ அல்லது அவரது சீற்றமோ போதும், அவர்கள் அனைவரையும் தானாகவே அழித்து விடுவதற்கு அப்படின்னு. வல்லுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில கந்த புராணத்தில் வரக்கூடிய புகழ்பெற்ற ஒரு புராண கதையை தான் தெரிஞ்சுக்க போறோம். முசுகுந்த சக்கரவர்த்தியும் விண்வெளி போரும். ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி சோழ வம்சத்தின் புகழ்பெற்ற மன்னரான முசுகுந்த சக்கரவர்த்தி பூலோகத்தை நீதி தவறாமல் ஆட்சி செஞ்சு வந்தாரு. சிவபெருமானின் பேரருள் பெற்ற அவருக்கு சித்திரவல்லி அப்படின்ற அன்பான மனைவி இருந்தாங்க. அரண்மனை தோட்டத்தில் எத்தனையோ விலங்குகளும் எத்தனையோ பறவைகளும் இருந்தது. ஆனாலும் ரெண்டு பேருக்கும் செல்ல பிராணியா இருந்தது ஒரு அழகான பச்சை கிளி. அந்த கிளி சாதாரண பறவை மாதிரி எல்லாம் இருக்காது, மனிதர்களை போல ரொம்பவே தெளிவா பேசும். முசுகுந்தனின் அரசாட்சியில் நடக்கும் நன்மைகளை தன் மழலை மொழியில் பாடி பாராட்டும். மகாராணி சித்திரவல்லி தன்னோட கையால தான் அதுக்கு பழங்களை ஊட்டுவாங்க. இவ்வளவு பாசமா வளர்த்தாங்க அந்த கிளிய. ஒரு நாள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய யமதர்மராஜனின் மனைவிக்கு பூலோகத்தில் முசுகுந்தன் வளர்க்கக்கூடிய இந்த அதிசய கிளியை பற்றிய செய்தி எட்டியது. அந்த கிளியோட அழகலையும் அதோட பேசும் திறமையையும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க யமதர்மனுடைய மனைவி. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? எனக்கு அந்த பறவை வேண்டும் அப்படின்னு யமதர்மன் கிட்ட பிடி வாதம் பிடிக்கிறாங்க. வேற என்ன பண்ண, மனைவியுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக யமதர்மன் தன்னுடைய யம தூதர்களை பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஒரு நாள் நள்ளிரவு நேரம் அரண்மனை அந்த புறத்தில் அந்த கிளி நல்லா தூங்கிட்டு இருக்குது. யம தூதர்கள் வந்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, யாருக்கும் தெரியாம அதை திருடி யமலோகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில தன்னுடைய செல்லமான அந்த கிளியை காணாம சித்திரவல்லி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. முசுகுந்தன் சக்கரவர்த்தியும் சோகத்துல மூழ்கிட்டாரு. ஆனா அவர்தான் அரசராச்சே, தன்னுடைய ஒற்றர்களை அனுப்பி தேட ஆரம்பிக்கிறாரு. கடைசியா தான் அவருக்கே தெரியுது இது யம தூதர்களின் வேலை அப்படின்னு. சாதாரண மனிதர்கள் யமலோகத்துக்கு போக முடியுமா? அப்படியே போனாலும் யமனை எதிர்த்து போராட முடியுமா அப்படின்னு ரொம்பவே கவலையா இருக்காரு. அந்த நேரத்துலதான் அவருடைய அரண்மனைக்கு ஒரு பேரொளி ஒண்ணு வருது. அது என்ன, அதுக்கப்புறமா என்ன நடந்தது, கிளிய காப்பாத்தியாச்சா, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதான்
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல. ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. முசுகுந்த சக்கரவர்த்தியும் அவருடைய மனைவி சித்திரவல்லியும் ஒரு அழகான கிளியை வளர்த்துட்டு வந்தாங்க. அது சாதாரண கிளி கிடையாது, மனிதர்களை போல ரொம்பவே தெளிவா பேசும். முசுகுந்த சக்கரவர்த்தியுடைய நாட்டு நலன்களை ரொம்ப அழகா பாடும். அதோட பெருமை எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்சிருந்தது மட்டும் இல்லாம தேவலோகத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. தேவலோகத்துல இருந்த யமதர்மனுடைய மனைவிக்கு அதை எப்படியாவது அடையணும் அப்படின்ற ஆசை. மனைவியுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்காக யம தூதர்களை அனுப்பி அந்த கிளிய ஒரு நாள் நள்ளிரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம கொண்டு போயிட்டாரு யம தர்மராஜா. ஒற்றர்கள் வச்சு தேடி பார்த்த முசுகுந்த சக்கரவர்த்தி கடைசியா தான் தெரிஞ்சுக்கிட்டாரு கிளிய கொண்டு போனது யம தர்மன். யம தர்மன் எதிர்த்து போராட முடியுமா? என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் கலங்கி போய் கவலையா இருந்த அவருடைய அரண்மனைக்கு ஒரு நாள் ஒரு பேரொளி ஒண்ணு வருது. அந்த பேரொளி யாரு தெரியுமா? முருக பெருமானின் முதன்மை தளபதியான வீரபாகு தேவர், அதாவது இவருடைய பெயரை செய்யவாகுன்னு சொல்லுவாங்க. முசுகுந்தனுடைய சிவபக்தியையும் மகாராணியின் கண்ணீரையும் கண்ட வீரபாகுவின் கண்கள் கோபத்தால சிவந்துடுச்சு. மன்னா கவலைப்படாதீங்க, அதர்மத்திற்கு பயந்து வாழும் மனிதர்களின் பொருளை கவர யமனுக்கும் அதிகாரம் இல்லை. நானே உங்களோடு வந்து அந்த கிளியை உங்களுக்கு மீட்டு தருகிறேன் அப்படின்னு சத்தமா சொல்றாரு, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. அடுத்து கொஞ்ச நேரம் தான் வீரபாகுடைய தலைமையில் முசுகுந்தனின் பெரும்படை யமலோகத்தின் வாசல்ல போய் நிக்குது. பூலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் முருகனின் தளபதியோடு தன் நாட்டின் மீது போர் தொடுத்து வந்ததும் யமதர்மனுக்கு பெரிய ஆச்சரியம். விடுவாரா? உயிரே கொல்லக்கூடிய சக்தி படைத்தவர், அவரை வெல்ல முடியுமா? அவருக்குள் அவ்வளவு ஆணவம் வேற. எருமைக்கடாவில் ஏறி கையில் காலபாசத்துடன் யமனும் தன்னுடைய பெரும் படைகளோடு எதிர்த்து நிற்கிறாரு. போர்க்களமே அதிரக்கூடிய பெரும் போர் நடக்குது. யம தூதர்கள் வீசிய ஆயுதங்கள் எல்லாம் வீரபாகு தன் அசாத்திய வில்வித்தையால் இறைவன் மீது கொண்ட பக்தியால் தவிடுபொடியா மாத்திட்டாரு. வீரபாகுடைய வேகம் யமலோகத்தையே கொஞ்சம் நடுங்க வச்சிடுச்சு. யமதர்மனுடைய படைகள் இப்போ நாலாபுரமும் சிதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. போரின் முடிவில் மரணத்திற்கே அதிபதியா இருக்கக்கூடிய யமதர்மனை வீரபாகு ஜெயிச்சிட்டாரு. அந்த நேரத்துலதான் தன்னுடைய தவறு என்ன அப்படின்றத யமதர்மன் உணர்றாரு, மன்னிப்பு கேக்குறாரு. வீரபாகு தேவரே, உங்களுடைய அசாத்திய வீரத்தையும் பக்தியையும் குறைத்து மதிப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான கிளிய தங்க தட்டுல வச்சு முசுகுந்தன் கிட்டயே மரியாதைய திரும்ப கொடுத்துட்டாரு. தங்களுடைய செல்ல கிளியை மீண்டும் கைகளில் ஏந்திய முசுகுந்தனும் சித்திரவல்லியும் வீரபாகு தேவருக்கு நன்றி கடன் பட்டவர்களா தலை வணங்கி அனுப்பி வைக்கிறாங்க. தர்மமும் பக்தியும் எந்த ஒரு பேரதிகாரத்தையும் வெல்லும் அப்படின்றத கந்த புராணத்துடைய இந்த பொன்னான கதை உணர்த்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஆமா நேயர்களே, எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் பேராசை அழிவை தரும். நேர்மையான வழியில் நின்று அநீதி எதிர்த்து போராடினால் எத்தகைய வலிமையான சக்தியையும் வெல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நீங்க அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20,00,000 வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒன்னு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பெண் குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு திட்டம் இருக்கு, அது செல்வமகள் சேமிப்பு திட்டம். இந்த சேமிப்பு திட்டத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் யார் வேணாலும் சேரலாம். அதுல வந்து அந்த பெற்றோர்களது 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, குழந்தைக்கான பர்த் சர்டிபிகேட், அது மட்டும் இருந்தால் போதும், அதில் சேரலாம். இப்போ நம்ம கடலோரத்தில் பார்த்தோன்னா நிறைய மீனவ குடும்பங்கள், இந்த மீனவ பெண் குழந்தைகளுக்கான இது சிறப்பு திட்டம் என்றே சொல்லலாம். இதில் வந்து எப்படி சேர்றதுன்னா, முதல்ல 250 ரூபா மினிமம் 250 ரூபா பணம் கட்டி இந்த திட்டத்தில் சேரலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள 1.5 லட்சம் மேக்ஸிமம் 1.5 லட்சம் கட்டலாம். மேக்ஸிமம் தான் அது, அவங்களால எவ்வளோ முடியுதோ கட்டலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண் குழந்தைய அந் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்றாங்க அப்படின்னா, 2 வருஷத்தில் அவங்க வந்து சேர்றாங்கன்னா மாதம் 1000 ரூபா அவங்களால கட்ட முடியும். 1000 ரூபாங்கிறது 250 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், அவங்களால எவ்வளோ முடியுதோ 1000 ரூபான்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு 1000 ரூபா ஒரு மாதத்தில் கட்டுறாங்கன்னா 12 மாதத்துக்கு 12000, அது வந்து 15 வருஷத்துக்கு அவங்க வந்து 1,80,000 கட்டுறாங்க. திட்டத்துக்கான மெச்சூரிட்டி வயசு வந்து 21 வருஷம். அது முடியும் போது அந்த குழந்தைக்கு 5,54,000 கிடைக்கும், முதிர்வுத் தொகை கிடைக்கும். அதாவது இப்பொழுது வந்து அந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு 8.2 இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வட்டி விகிதம் இருக்குது. அதைப்படி பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து 5,54,000 கிடைக்கும். இதே வந்து மாதம் 2000 கட்டினாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த முதிர்வுத் தொகை இது 2 மடங்காக கிடைக்கும். அவங்க 500 ரூபா கூட கட்டலாம், மாதம் 250 ரூபா கூட கட்டலாம், அவங்களால எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதுபடி அவங்க கட்டிட்டு போகலாம். அப்படி கட்டினாங்கன்னா அவங்க குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அதனால் வந்து கடன்பட்டு அந்த கடன் சுமையை அவங்க சுமக்க இந்த மாதிரி ஒரு சின்ன எளிய திட்டத்தில் சேர்ந்தாங்கன்னா அவங்க பெண் குழந்தைகளுக்கு ஃபியூச்சர் பிளானுக்கு அவங்க நல்ல அதை பயன்படுத்திக்கலாம். அதனால எல்லாரும் சேரணும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு சகாயம், நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தினுடைய கணக்கு பிள்ளை. 2001 ஆகஸ்ட் மாசம் 2001 வந்து கடலுக்கு போயிட்டோம். போனா ஒரு 5 பேர் போயிருக்கோம். போனா இங்கிருந்து செவ்வாய்க்கிழமை போறோம். அப்ப வந்து இந்தியன் பாய் 2001 கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கச்சதீவில் நம்ம பிடிச்சி தாராளமாக சுற்றி வள விடலாம். அப்போ கச்சதீவுக்கும் நெடுந்தீவுக்கும் ஊட வந்து நல்ல திருக்கைகள் கிடைக்கும். சல்லி எடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஊட உள்ள இடங்களில் நல்ல திருக்க வரும். திருக்க விலைகள் தான் அந்த நேரங்களில் நிறைய அந்த இடத்துல விட்டு வாங்குவாங்க, பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் போன கலையான சில்வஸ்டியானவருடைய வளத்தில் தான் போனேன். அப்போ நாங்கள் போன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் விட்றோம் வாங்குகிறோம், ஒன்றுமே ஒரு திருக்க கூட வரல. ரெண்டாவது நாளும் அதே மாதிரி தான், ஏதோ 1-2 மீன் வருது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வள வாங்குற டைம் அந்த நேரத்தில். இப்போ நாட்டிக்கல் இன்னைக்கு GPSலாம் இருக்கு, அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ கொடி தான், அப்போ கொடியை போட்டு அந்த கொடியை தேடி எடுக்கிறதுல நம்ம படுற பாடு. அந்த கொடி எங்கே போட்டோம்னு அதை கொடியை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த அங்கே தெரியும்னு சொல்லுவாங்க, எங்கிட்ட தெரியும்னு சொல்லுவாங்க. கடைசியில் 1/2 மணி நேரமாக தேடிக்கிட்டு அங்கே இருக்குப்பா அந்த தெரியுதுப்பான்னு சொல்லி கொடியை பிடிச்சி வலை எடுத்தால் வலையில் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நாள், மூணாவது நாளும் அதே மாதிரி தான். நம்ம ஏதோ சரி, ஏதோ 10-50 கிலோ சேர்ந்துருக்கு மொத்தத்தில் 3 நாள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஒன்றும் பாடலை, நீவாடு சரியில்லை, சரியில்லை, மீன் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுபவம் வாய்ந்ததுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. கரைக்காவது போய் சேர்ந்துடும்னா. ஆனால் அந்த சம்மாட்டி சில்வஸ்டியானுங்கிறவர் மட்டும், அந்த மண்டாடி மட்டும் அந்த தன்மைக்கு வரல. அவர் எப்படினாலும் கரையை போகும்போது மீன் பிடிச்சிட்டு போனால் தான் ஒரு மீனவனுக்கு வந்து ஒரு சேட்டிஸ்ஃபை திருப்தி இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அந்த கச்சதீவில் அந்த அந்தோனியார் கோயிலில் அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே அந்த நெடுந்தீவு நோக்கியை பார்த்துக்கிட்டே இருக்காப்புல அந்த சில்வஸ்டியான் சொல்கிறார். எனக்கு எரிச்சலா போச்சு. இருந்தாலும் என்னடா, வந்ததுலேருந்து சாப்பிடவும் மாட்டேங்கிறான், தூங்கவும் மாட்டேங்கிறான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான்னு அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு இடத்துல வலை விட்டுட்டு தான் வந்து கரையை கடந்தோம். அந்த நேரத்தில் டக்குனு அவன் என்ன பண்ணால், இருந்தாலும் டக்குனு வலையை பிடிங்க, நம்ம இப்போ இந்த அங்கிட்டு விடுவோம் சொன்னா. டக்குனு விட்ட வலையை பிடிச்சிட்டு போய் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் அவன் ஒரு தோது மாதிரி காமிச்சார். இங்கிட்டு பிடிச்சி அவர் தானே கணக்கம்பில் இருக்கார், ஓட்டியாக இருக்கார். அவன் வலையை விட்டுட்டு வந்தாச்சு. வந்த ஒரு மனிதனுடைய அனுபவம், அந்த காத்திருப்பு, 4 நாளாக எதுவுமே இல்லாமல் காத்திருந்தது, இந்த விஷயங்கள்லாம் வந்து அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிரமிப்பாக தெரிஞ்சிச்சு. உண்மையிலே வலையை பிடிக்க பிடிக்க திருக்க, நான் வெப்பலாக தான் கடல் காற்று அதிகமாக வெப்பலாக இருந்துச்சு. வலையை பிடிக்க பிடிக்க திருக்க அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அந்த டைம்லேயே ஒரு 2 டன் இருக்கும். 2 டன்ங்கிறத பெருசு, விலையெல்லாம் கம்மி தான். ஒன்றுமே இல்லாமல் வந்ததுக்கு ஒரே 2 டன்னோடு தான் கரையை வந்தோம். இது என்ன கதைனா, மீனும் தேனும் கண்டனைக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது ஒரு அனுபவ ரீதியாக அன்றைக்கி நமக்கு அமைஞ்சிச்சு. நன்றியா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரைய தேக்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரைய தேக்கறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அப்பா பாண்டி இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுரேஷே, நான் அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீய குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
0: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்ற நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அந்நாட்டு வங்கித்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். முதலீடுகளை இந்தியாவில் மேலும் அதிகரிப்பது குறித்து சிங்கப்பூர் வங்கித்துறையினருடன் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பங்கு முதலீடுகள் மற்றும் கடன் கட்டமைப்பில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அவர் சிங்கப்பூர் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே இந்த தாக்குதலில் காயமடைந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அவரது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்களில் 3 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. இதனிடையே தாக்குதல் நடத்தப்பட்ட ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது மீண்டும் மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சவுதி அரேபிய ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் மார்ஷல் தீவுகளைச் சேர்ந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 இந்திய மாலுமிகள் பயணித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் இருந்த 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் 2 தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் மாயமான மாலுமிகளை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஏற்க முடியாது எனவும் பதற்றத்தை தணிக்க புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உயர்கல்வி, சுகாதாரம் மற்றும் மகளிர் மேம்பாடு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு பேமா காண்டு தலைமையில் ஈட்டா நகரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டங்களை அருணாச்சல பிரதேசத்தின் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. திரிபுராவில் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று நடைபெற்ற சுகாதார முகாமில் பங்கேற்று பேசிய அவர், மாநிலத்தில் அவசர நோய் சிகிச்சை பிரிவு, இதய நோய் சிகிச்சைக்கான வசதிகள் போன்றவை அதிக அளவில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உயர்தர மருத்துவ சிகிச்சைகளுக்காக பலர் வெளிமாநிலங்களுக்கு சென்றதாகவும் தற்போது அது 80% அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அசாமில் இளையோருக்கு அதிக அளவில் அரசு வேலை வாய்ப்புகளை வழங்க மாநில அரசு தொடர்ந்து தீவிரமாக செயலாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மாநில அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 400 பேருக்கு நேற்று குவஹாத்தியில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளில் 165,000 பேருக்கு அரசு பணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்தார். தொழில்நுட்ப கல்வியில் மகளிரை ஊக்குவிக்க மத்திய அரசு பிரகதி என்ற ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக தமிழகத்தின் சேலம் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் படிப்பை நிறைவு செய்த மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
4: என்னோட நேம் ஸ்ரீஜா. நான் வந்துட்டு பிரகதி ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆனேன். அண்ட் பிரகதி ஸ்காலர்ஷிப்போட யூஸ்ஃபுல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறப்போ ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ், என்னென்ன ஃபீஸ் இருக்கோ எல்லாமே வந்துட்டு என்ன டிபெண்ட் பண்ணிதான் இருந்தேன். பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணலாம் இல்லை, அவங்க வந்துட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுக்காம இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இந்த காலேஜ்ல நாங்க வந்து வாங்கணும். என் பேர் அற்புதா. இயர்லி வந்துட்டு 50,000 எனக்கு ஸ்காலர்ஷிப்பா கிடைக்கும். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து மம்மி வந்து ஃபார்மர், சோ அதனால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்னால நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ், லைக் ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் இதெல்லாமே பே பண்ணேன். அந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
5: வணக்கம், என் பேர் இளமதி, விழுப்புரம்ல இருந்து வரேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்ல வந்துட்டு ட்ரிபிள் இ முடிச்சிருக்கேன். 2025 பேட்ச் பிரகதி ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன். 4 இயர்ஸுமே எனக்கு இது வந்து கொஞ்சம் பினான்சியலா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா நான் நல்ல பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கேன். என்னோட ஃபீய நானே பே பண்ணிருக்கேன்.
6: பேர் தவிப்பிரியா, நான் ஜிசிஏல மெட்டலர்ஜி முடிச்சிருக்கேன். நான் பேசிக்காவே எங்க அப்பா அம்மா வந்துட்டு ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃபீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களை டிபெண்ட் பண்ணி அவங்களை கஷ்டப்படுத்தாம நானே பே பண்ணிட்டேன்.
0: ஆந்திராவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் மேயர் மற்றும் நகர்மன்ற தலைவர்களை நேரடியாக மக்கள் தேர்வு செய்யும் நடைமுறையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். நெல்லூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 28 கால ஆட்சியில் ஏராளமான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான அரசுகள் அமைந்துள்ளதால் வளர்ச்சித் திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த முடிவதாக அவர் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதேபோன்று இணக்கமான நிர்வாகம் அமைந்தால் வளர்ச்சி மேலும் விரைவுபடுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தில்லியில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் மின்சார ஆட்டோ திட்டம் தொடங்கப்படும் என்று தில்லி அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தில் முதல்கட்டமாக 1,300 இளஞ்சிவப்பு நிற மின் ஆட்டோக்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 1,170 மின் ஆட்டோக்கள் பெண்களுக்கும் 130 மின் ஆட்டோக்கள் திருநங்கைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தில்லி அரசு கூறியுள்ளது. உலக மூட்டுவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மூட்டுவாத சிகிச்சையில் இயன்முறை மருத்துவம் முக்கிய பங்காற்றுவதாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் திரு புண்ணியகோட்டி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
7: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 உலக மூட்டுவாத தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் மூட்டுவாதம், மூட்டுகள், தசைகள், எலும்புகளை பாதிக்கும் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். உலக சுகாதார அமைப்பின் 2019 ஆண்டின் கணக்கின்படி உலகத்தில் மொத்தம் 52 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த கீல்வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ட்டு கணக்கு நமக்கு இருக்கு. ஸோ மூட்டுவாதத்தில் பிசியோதெரப்பியின் முக்கியத்துவம் அப்படின்றத பார்ப்போம். பிசியோதெரப்பி மருத்துவம் என்பது மூட்டுவாதத்திற்கான முழுமையான சிகிச்சையின் மிக முக்கியமான அங்கமாகும். வலி வந்து ரொம்ப கடுமையாக ஆகிற வரைக்கும் காத்திருக்காங்க மூட்டுகளின் இயக்கத்தையும் தசை வலிமையை பராமரிக்கவும் செயல்பாடுகளை தொடரவும் இந்த பிசியோதெரப்பி மருத்துவம் மிக அவசியமானது.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் நோக்கில் எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் யுக்ரைனும் ஒப்புக்கொண்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் இதுகுறித்து முழுமையான விவரங்களை அவர் பதிவிடவில்லை. இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு தொடர்பாக ரஷ்யா இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த தயாராக இருப்பதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அதிபரின் அறிவிப்பை வரவேற்பதாகவும், ஆனால் இந்த அறிவிப்புக்கு பிறகும் ரஷ்யா தங்களது நாட்டின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய மரபுசார் விளையாட்டு நிகழ்வு அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இதனை தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பாரம்பரிய விளையாட்டு நடைமுறைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போட்டித்தன்மை, வெற்றி தோல்வியும் இல்லாத நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதில் கலாச்சார பகிர்வு, கலந்துரையாடல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த அறிவு பகிர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. மலேசியாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் அடுத்த ஆண்டு சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் கேரள அணி 2-0 என்ற கோல் கணக்கில் காஷி அணியை வென்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் லாஸ்வேகாஸில் இன்று தொடங்குகிறது. 18 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 600 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
8: கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
9: வணக்கம், என் பேர் ராணி. எனக்கு வயசு வந்து இப்ப 48 ஆகுது. சின்ன பிள்ளைகள்ல உள்ள ஒரு காலகட்டத்துல ஒரு வாழ்ந்த வாழ்க்கை. குந்துகால்ல இருந்தோம் நாங்கள். அப்போ அங்கே வீடு கட்டி கடலோரமாக வீடு கட்டியிருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த சின்ன ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாலே ஒரு ஜாலி தானே. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியான டைப்புக தான். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எங்கேயுமே போக மாட்டாளுங்க. ஒரு குளிக்க போனாலும் சரி, தண்ணி எடுக்க போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, அப்படி உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஜாலியாக இருந்தது, நல்லா விளையாண்டோம். எங்கே போனாலும் ஒன்றா போவோம். இருந்து கடல் நல்லா ஜாலியாக கடல் குளிப்போம். தண்ணி எடுக்க போவாளுங்க. தண்ணி எடுக்க போனால் எங்கள் வீட்டிலலாம் தண்ணி நிறையா இருக்கும். இருந்தாலும் எங்கள் அம்மா விடமாட்டாங்க, தண்ணி இருக்க போவேணா அப்படிம்பாங்க. அவளுக்கு வந்து நிற்பாளுங்க, ஏ வா ராணி போவோம் அப்படின்னு. அதோட தண்ணியை நைஸாக போய் குடத்தை தண்ணியை கொட்டி விட்டுட்டு, அம்மா தண்ணி வெறுங்கிடம் கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியான வாழ்க்கை தான். இங்கே மஞ்சக்கட்டு திருவிழா வரும். மஞ்சக்கட்டு திருவிழா வந்தாலே திருவிழா மாதிரி தான். மச்சான் மாமா அத்தாச்சி நாத்தனமார்களுக்கு இப்படி ஊற்றியே அது ஒரு ஜாலியாக விளையாடுவோம். அது வந்து நம்ம கருநாள் வர்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சக்கட்டு திருவிழாங்கிறது ஒரு விழா மாதிரியே வரும். இங்கிட்டு பார்த்தாலும் மஞ்சள் முட்டையுமா தான் இருக்கும். அது நல்லா ஜாலியாக இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் விளையாடுறதுன்னா கோவஞ்சி பிடிச்சி கோவஞ்சி

0: குந்துகால்ல இருந்து குந்துகால் முனை முனை இருக்குல்ல, விவேகானந்தர் மடம் கட்டியிருக்காங்களே அங்கே இருந்து நாங்கள் நடந்து வருவோம். வந்து வாங்கிட்டு அரிசி வாங்குறதுனால இங்கே தான் வரணும், பாமன் தான் வரணும். அந்த டைம்ஸில் நாங்கள் நடந்தே வந்து எல்லாம் வாங்கிட்டு போவோம். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அத சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னர், ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: என்ன ரெண்டு கண்ணையும் எட்டு தசை கூச்சலில புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரா நம்ம தர சிங்க.

0: ஏ செல்வி, கமலா வீட்டுல என்ன ஆச்சு தெரியுமா?
1: என்னாச்சுக்கா? எனக்கு தெரியாதே.
0: என் பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு காசு கட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருவான்னு சொன்னால.
1: ஆமா,
0: அது ஏதோ நெட்ல வந்த விளம்பரத்தை பார்த்து பதிஞ்சாங்களாம். அவங்களும் விசாக்கு காசு அனுப்பு, டிக்கெட்டுக்கு காசு அனுப்புன்னு சொல்லவும் வெளிநாடு போகணும்னு ஆசையில இவங்களும் கட்டிட்டாங்களாம். இப்போ போன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்களாம்.
1: அக்கா, அப்ப கட்டின பணம் எல்லாம்
0: போச்சு.
1: ஆசைப்பட்டா மட்டும் போதாது, ஆசைப்பட்டத அடையறதுக்கு சரியான வழிய தேர்ந்தெடுக்கணும்ல.
0: அத சொல்லு.
2: சமூக வலைதளத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்பு என்று வரும் விளம்பரத்தை நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டால் விசா பெற்றுத் தருவதாக கூறி பணம் செலுத்த சொல்லி பின் வேலை பெற்றுத் தராமல் ஏமாற்றி வருகின்றனர். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனும் வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோ எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களின் போது இளையோர் உற்சாகத்தை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகளின் போது இளையோரிடம் கலந்துரையாடியதாகவும், நிதி, தொழில்நுட்பம், எரிசக்தி, விவசாயம் என பல துறைகளில் தங்கள் பணிகளை அவர்கள் எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர்களின் பேரார்வமும் அர்ப்பணிப்பும் மிகச்சிறப்பானவை என்று திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி இடையிலான 2ம் கட்ட வழித்தட பகுதி திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் சென்னையின் பொது போக்குவரத்து வசதிகள் மேலும் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுமார் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வழிகாட்டுதலில் வளர்ச்சியடைந்த தமிழகத்தை உருவாக்கி அதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 5 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று திறந்து வைத்தார். இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நேற்று திறக்கப்பட்ட பழனி ரயில் நிலையம் பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என்று பழனியைச் சேர்ந்த ரயில் பயணி நாகேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பாரத பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 5 ரயில் நிலையங்களை புதுப்பிச்சு மக்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பழனி ரயில் நிலையம் மிக பழமை வாய்ந்த ரயில் நிலையம். இதை புதுப்பிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இந்த பழனி நகர மக்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 20 கோடி மதிப்புல இதை பிரதமர் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய பழனி ரயில் உபயோகப்பட சங்கத்தின் சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.
1: நாமக்கல்லில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. வசதிகளை மேலும் அதிகரித்துள்ளதாக ரயில் பயணி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: என் பெயர் நித்யா கார்த்திக். நான் நாமக்கல் ரயில் நிலையத்தில் அடிக்கடி பயணம் செய்வேன். அமிர்த பாரத் திட்டத்தின் மூலமா வந்து பிரதமர் மோடி காணொலி வாயிலா இந்த ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாரு. நிறைய பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் செய்யற மாதிரி லிப்ட் பெசிலிட்டிஸ் இருக்கு. அதே போல குடிநீர் வந்து நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. டாய்லெட் பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க.
1: மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: மின்சாரம் தட்டுப்பாடு சரி செய்யறதுக்காக டெண்டர்கள் விடப்பட்டு வெளியிலிருந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கோம். விரைவில் அனைத்து மின்சார தட்டுப்பாடு சரி செய்யறதுக்கான அனைத்து வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம கேஸ் பர்ச்சேஸ், வெளியிலிருந்து கேஸ் பவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் மீடியம் கான்ட்ராக்டும் லாங் டேர்ம் கான்ட்ராக்டும் போறதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு.
1: தமிழகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் அனைத்தும் விரைவில் சொந்த கட்டடத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாடகை செலவினங்களையும் தேவையில்லாத பிற செலவினங்களையும் குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிக அளவில் மினி பேருந்துகளை இயக்குவதன் மூலம் கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கோலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு கோலு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் குடமுழக்கு நிகழ்வை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் மாளிகை தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த 10 நாள் கொண்டாட்டங்களில் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கோலு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நேற்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் நவராத்திரி கலைவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது. நவராத்திரி திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற உள்ளன. மேலும் கொலிச்சாவடியில் எழுந்துள்ள உற்சவம் அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட உள்ளன. அதன்படி முதல் நாளான நேற்று ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் எழுந்துள்ள பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 2ஆம் நாளான 12ஆம் தேதி அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும், 13ஆம் தேதி நாளான கோலாட்டம், 4ஆம் நாள் விழாவாக பட்டாபிஷேக திருக்கோலம் என வரும் 20ஆம் தேதி வரை பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். நவராத்திரியை முன்னிட்டு காலை மாலை வேளையிலே கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் திருமுறை இன்னிசை விழா, பக்தி இன்னிசை, பரதநாட்டியம், ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நவராத்திரி கலை விழா துவங்கியுள்ள நிலையில் மீனாட்சி அம்மன் கோயில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், திருப்பூர், மதுரை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கோர்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 80 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது ஆண்டு நிறுவன தின கொண்டாட்டம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இமாச்சல பிரதேசத்தின் கீலாங்கில் மலைப்பகுதி மருத்துவ ஆராய்ச்சி மையத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மிசோரம் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை மத்திய வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி புதுதில்லியில் இன்று கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னையில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்களை அமைப்பது குறித்து பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அருகே சேற்றில் சிக்கிய யானையை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் சனிக்கிழமை தோறும் வீடுகளில் தேவையற்ற பழைய பொருட்களை பெற்று அவற்றை பாதுகாப்பாக அகற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் 24 டன் பழைய பொருட்கள் பெறப்பட்டு கொடுங்கையூர் எரியூட்டும் நிலையத்தில் அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 223 ரன் எடுத்தது. 224 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 5 போட்டிகளை கொண்ட தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 14ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தெலங்கானா முதலிடத்தையும், தமிழகம் 2ஆம் இடத்தையும், கர்நாடகா 3ஆம் இடத்தையும் பெற்றன. நாமக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
6: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
2: அழகான இன்னைக்கு மழை தின நல்வாழ்த்துக்கள். காலையிலே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கிளம்பி வரும்போது சரியான மழை, ஒரு அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம்னாலும் நல்லா நின்று பேஞ்சிச்சு. ஆனால் மழையும் பேஞ்சிச்சு, வெயிலும் போட்டுச்சு, வெயிலும் போட்டுச்சு, மழையும் பேஞ்சிச்சு. லைட்டாக மழை வெறிச்ச உடனே பார்த்திங்கன்னா வெயிலா, அப்பப்போ சரியான வெயில். மக்களே, மழை நீர் இப்போ தான் லைட்டாக தூரிக்கிட்டு வருது. நம்ம என்ன செய்யணும்? நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிற டக்கு டக்குன்னு அந்த பிளாஸ்டிக்குகள், கூளம், குப்பைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து டக்குன்னு வந்து ஒதுக்கிறணும். அது மாதிரி மேடாக இருக்கிற பக்கங்களையெல்லாம் பார்த்து பள்ளமாக இருக்கிற இடத்தையெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிறணும். முதல்ல நம்ம போகிற ரோட்டுகள்லாம் குண்டும் குழியுமாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து வெளியில் போராட்டம் பண்ணுறோம். இந்த ரோட்டையும் நம்ம சரி பண்ண சொல்லணும். ஏன்னா நம்ம போயிட்டே இருக்கும்போது ஒரு பள்ளத்தில் தண்ணி கிடக்கு. அப்போ நம்ம ஓரமாக நடந்து போகிறோம். அப்போ போகும்போது வாகனம் வருது, டக்குன்னு அந்த தண்ணியை வந்து நம்ம மேலே அடித்து விட்டு போகிறாங்க. ஸோ வந்து அது வாகன ஓட்டிகளுடைய தப்பு இல்லை. அந்த ரோடை வந்து கரெக்டாக வச்சா அவங்களும் கரெக்டாக போவாங்க, நம்மளும் கரெக்டாக போகலாம். அதற்கு ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70 94 43 99 99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. ஆண்டனி ஸ்டாலின் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இன்னைக்கு பிறந்தநாள், திருமண நாள் காணும், விசேஷ நாட்கள் காணும் அத்தனை நேர் உள்ளங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு டி எஃப் சௌந்தரராஜன் அவங்க குரலில் நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு ரிஸ்வானா அவங்க வந்து இன்னைக்கு பிறந்தநாள் காணும் அவங்க மக கல்தூன் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு புது பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது, தொடர்ந்து வாழ்த்தலாம். வாங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 தாங்க.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ராயப்பன். வயசு வந்து கரெக்டாக 93 வயசு ஆயிடுச்சு. நான் கடலுக்கு போச்சல மீன் வந்து நிலத்துக்கள் ஓடி போய்கிட்டு இருக்கும். நிலத்தில் நான் ஒசத்தை இருப்பேன், வள்ளத்தில் தோணியில் இருப்பேன். இந்த மீன் போகுதுன்னு எங்கள் அண்ணன் தெரிஞ்சு அது இந்த மூச்சு விட்டு முறை விட்டுக்கிட்டே போகும். மூச்சு முறை முறை மீன் தான் போகுது. அது கடை எண்ணத்தில் என்ன எண்ணிக்கிறணும் மீன் தெரிஞ்சு வச்சு நான் அப்படி போய் மறித்து அதை மீனை நடுவை வச்சு சுற்றி வர வலையை வச்சு மீனை பிடிச்சிடுவேன். மீன் கொஞ்சம் கண்டு இருக்காது, 7 மடங்கு 8 மடங்கு இருக்கு. மீன் பிடிச்சி வெள்ளத்தில் ஏற்றிடுவேன். அந்த உப்பு வைக்க இடம் இருக்காது, கரையை வந்துடும். ஒரு தடவை நைட்டு இலங்கை கடை வள விட்டுருக்கேன், ஒன்றும் கிடையாது. தண்ணி பச்சை நேரத்துக்கு வருது, ஒன்றும் கிடையாது. பாய் எடுத்து ஓடியாரோ 3 ஏறு நல்லா படுத்து உறங்குற நான் காணாவில் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பேன். அங்கேருந்து ஓடியாரோ பெரிய கள்ளக்கடுத்து வருது, மண்டி மாதிரி வருது. இது மீன் தான் அப்படின்னு சொல்லி என்ன எண்ணத்தை எண்ணிக்கிட்டேன். 3 ஏறு நல்லா உறங்குறாங்க. எந்திங்கப்பா வலை விடுங்கடா அப்படின்னு அவன் சொல்கிறான். 3 ஏறு எங்கே வைத்தாலும் வலை வெறு வழியாக தானே வருது. இதில் வலை விட கூட வலையை விட்றான், விட்றான் வாயை பிடிச்சி வலையை படுத்தாச்சு. 20-25 வலை விட்டாச்சு. வலை விட்டு 1-2 மணி தேரத்துக்கில் வலையை பிடிச்சி மீனை கழிக்கிறேன். அவ்வளவுக்கு கொஞ்சத்துக்கு 4-5 வருது. ஒரு கூரல் ஒரு கூரல் தான் வலையை பிடிச்ச 2-3 மடங்கு இருக்கும். 3 டன் இருக்கும். 3 டன் கொஞ்ச நேரம் தான் இப்படி இப்படி கூரல். அதை ஏற்றிக்கிட்டு வலையை பிடிச்சி பண்ணு. இவ்வளோ மீன் காணாதா? அதை எவ்வளோ மீன் பிடிச்சாலும் அந்த தொழிலாளனுக்கு காணாது. மறுபடி பாய் அடிச்சு ஓடும். மறுபடி

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்காக உங்கள் தங்கம். கடலாடி வட்டம் சபரியாறு பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணன் ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, நினைவெல்லாம் நித்யா. அந்த படத்தில் இருந்து எஸ்பி சார் அவங்க வாய்ஸில் ஒரு அழகான பாடல், பனி வீழும் மலர் வனம்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
2: வணக்கம் தங்கண்ணே, நான் வேதாளம் ட்ரிபிள்ஸ் பேசுகிறேன். நீண்ட நாளாச்சு உங்களோட பேசி

0: வாழ்த்துக்கள். எட்டு மலையிலிருந்து நல்ல மழை தங்கண்ணே, ஒன்றை பேஞ்சிட்டே இருக்குது. எனக்கு வந்து அதுக்கு தோதான பாடல்கள் என்னென்னா, மலை வருது மலை வருது கூடை கொண்டு வா, மானே உமாரா பிளே ஹோய். அது என்ன படம் என்று தெரியல, அந்த பாடம் ஒழுங்கு இப்போ கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: வேதாலையிலிருந்து ட்ரிபிள் எஸ் அண்ணன்னா ஒரு அழகான பாடல், ராஜா கையை வச்சா. அந்த படத்துல இருந்து ஏசா சித்ராமா வாய்ஸில் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, நல்லாவும் பாடுறாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வாலி அவங்க வரியில், இளையராஜா அவங்க இசையில தான் அந்த ரெண்டு பாடல்களும் வருது. அதாவது 1980 வந்து நம்ம சினிமாவில் போய் பார்த்தோம்னா அப்போ உள்ளது வந்து நம்ம ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார் ரெண்டு பேரும் தான். வணக்கம். நலமா இருக்கண்ணா, நீங்க நலமா இருக்கிறீர்களா?
2: என்ன
1: பாடல்?
2: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள், கர்லாசையில் பணிபுரிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு மான்குட்டி பூவை மீன்குட்டி
1: ஒரு அழகான பாடல் கேட்டிருக்கீங்க, நல்ல பாடலா தேடி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கேட்குறீங்க, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
2: மான்குட்டி நீ வாரி மீன்குட்டி போல அந்த சாங்க.
1: ஆ, நன்றி அண்ணா, நன்றி அண்ணா.
2: ஓகே
1: ஓகே,
2: தேங்க்யூ.
1: நன்றி. அக்கா மடத்துலேருந்து ராஜீவ் அவங்க தான் பேசுனாங்க, ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அந்த 80 கட்ட காலத்தில் வந்து ரஜினிகாந்த் கமலஹாசன் சார் வந்து ரொம்ப, அதாவது நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்து சூப்பர் ஹிட்டு, அந்த நேரத்தில் அவங்கள அடிக்க ஆளே இல்லை அப்படின்னு வந்து நல்லா படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து 50 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம் இப்படி போயிட்டுருக்கிற ஒரு காலத்தில் தான் நம்ம பாக்கியராஜ் சார் ஊடால வராங்க, தாவணி கனவுகள் அப்படின்னு ஒரு அழகான படத்தோடு. நம்ம சிவாஜி கணேசன் சார் வந்து அதில் ஒரு ரோலில் நடிக்கிறாங்க, ராதிகா மேம் நடிக்கிறேன். சில ராதிகா மேம், ஆமாம், யார் சரியாக நடிகை அவங்க தெரியல. நல்ல ஒரு இதில் போட்டிக்கிருக்கும்போது நல்ல பிளாக் பெஸ்ட்டாக ஓடிச்சு, 1 கோடி ரூபாய்க்கு அந்த காலத்திலேயே 1984 நல்ல ஒரு பாக்கியராஜ் சார் வந்து ஒரு படத்தை கொடுத்தாங்க. அதிலேருந்து அவங்களுக்கு நல்ல ஹிட் கொடுத்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு முன்னணி இயக்குனர் தயாரிப்பாளரில் அவங்களும் ஒரு ஆளாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு முத்தான 3 பாடல்களும் வருது. தொடர்ந்து வாழ்த்துக்களோடு கடல் ஓசை FM 90.4 இணைந்திருங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தான் மக்களே. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
2: காலை முதல் வணக்கம். இது கார்முகில் காலம், மாறி பொழிகின்ற காலம். ஏனெனில் கடல் ஓசை பண்பலை 90.4 வளம் வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தங்கமான வாழ்த்து. நிகழ்ச்சி அறிவிப்பாளர் தங்கம், உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏனென்றால் நடந்து கொண்டிருக்கின்ற அவர்களது இல்லங்களில் எல்லாம் குதூகலங்கள் குதூகலிக்கட்டும் என்ற ஒத்த மனதோடு அல்லாமல் மொத்தமும் சேர்ந்து வாழ்த்துவோமாக. இந்நிலையில் என்றும் நேயர் பெருமக்கள் பாம்பன் கடலோசையோடு இணைந்து கருத்துக்களையும் நன் மதிப்புகளையும் தந்து மேலோங்கச் செய்யும் இந்த நன்னாளில் மழை பெய்யட்டும், மழை பெய்யட்டும். மனிதரில் இத்தனை நிறங்களா என்ற படத்திலிருந்து மழை தருமோ என் மேகம் மயங்குதம்மா எண்ணங்கள் தோகைக்கு தூதுவும் யாரு தோல் தொட்டத்தின்றலடி தொடர்ந்து நீ பாடும் ராகம் என்ன பொன் வந்தே. இந்த பாடலை தந்தருவீர்கள் என்று மனதார நம்புகிறேன். மழைக்காலத்தில் நன்றி, வணக்கம். மண்டபம் முகேஷ் அம்பானி.
1: முகேஷ் அம்பானி அண்ணா வந்து உண்மையிலேயே அழகா பாடியிருந்தாப்புல, அந்த ஒரு உச்சரிப்போட பாடலை கொடுத்த முகேஷ் அம்பானி அண்ணா அவங்களுக்கு என்னது சார்பாகவும் நேர்கள் பெருமக்கள் சார்பாகவும் அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனுக்கு தோதா கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
3: எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கத்துடன் இன்று நாள் எப்போதும் எல்லாரும் நல்லாலும் அமைந்திட. நான் அசத்தாரிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான். இன்று என்னுடைய தங்கச்சி பேத்திக்கு வந்து முதல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவளுக்கு இன்னைக்கு முதல் நாள் பிறந்த நாள். அதுபோல் கடல் ஓசை எஃப்எம் அவ நிறுவனர்கள் அவர்களுக்கு நேற்று பிறந்த நாள் அவர் சொல்ல இன்னைக்கு அவளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். அதுபோல் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதுபோல் இன்று எங்கள் ஊரில் நல்ல மழை, இது மாதிரிலாம் எப்போதும் மழை பெய்யணும், எல்லாரும் நல்லா சீர்சனிப்போடு இருக்கணும். எனக்காக வந்து கால தேசம் படத்துலேருந்து முஸ்தபா முஸ்தபா டோன்ட் டுவாரி முஸ்தபா இந்த பாட்டை பாடுவோம். சித்தார்களும் தௌஃபிக்ரமா
1: சித்தார் ஹோட்டையிலிருந்து தப்பிக்கு ரகமானதான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் ஒரு நண்பருக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பேர் குறிப்பிடலை. அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் வருது. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமிலி ஜெனிபர் வந்து ஒரு தலைப்பில் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தலைப்பு எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடித்த தலைப்போடு வராங்க. அவங்க தலைப்பு அவங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து நிறையா அவங்களுக்கு காலரும் வரும் நிறையா வந்து அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்தாலே மக்கள் எல்லோருக்குமே இந்த தலைப்பு ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்போடு வராங்க. தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. மக்களே வாரத்தில் முதல் நாள் வணக்கத்தை சொல்லிட்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க, இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே ஏ சுமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பொதுமக்களுக்கு வந்து சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அந்த சேமிப்பு திட்டத்தில் எந்த பொதுமக்கள் வேணாலும் சேர்ந்துக்கலாம். இப்போ வந்து டெய்லரிங் வேலை பார்க்குறவங்க, டெய்லி தினக்கூலி வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு சின்ன சின்னதாக பணம் கிடைக்கும். அந்த டெய்லி ஒரு 100 ரூபாய் சேமிக்கிறது கூட அஞ்சல் அலுவலகத்த திட்டம் இருக்கு. அது சேமிப்பு திட்டம், சிறு சேமிப்பு திட்டம் என்னும் அஞ்சல் சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அதில் வந்து எல்லா பொதுமக்களும் சேர்ந்துக்கலாம். அவங்க மினிமம் அவங்க கையில் ஒரு 100 ரூபாய் கிடைச்சா கூட கட்டிக்கலாம். எப்போ வேணாலும் அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திட்டம் இருக்கு.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஜானி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:06 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமிலி ஜெனிஃபர். எல்லாருக்குமே லீவ் எப்படி போச்சு? நல்லா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாருமே பசங்கள்லாம் காலையில் ஸ்கூல் போகும்போது நல்ல வேலை, ஒரு சில குழந்தைகள் போயிருப்பாங்க, ஒரு சில பேர் லேட்டாக தான் போனாங்க. ஏன்னா நம்ம ஊரில் இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு, மழை வேணும் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சோண்டு மழைக்கே நம்ம ஊர் தாங்க மாட்டேங்குது, அங்கங்கே தண்ணி கட்டியிருக்கு. வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சிரமந்தான். இருந்தாலுமே இந்த மழையை மாடிகளெல்லாம் இருக்கிறவங்க உட்காந்து வீட்டில் இருந்துட்டு இந்த நேரங்களில் மழை பெஞ்சுனா உட்காந்து ரசிங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். ஒரு பெண்ணை பற்றி பேசணும்னா நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? அவங்க ஒரு அம்மாவாக இருக்கிறதுல இருந்தா, இல்லை ஒரு குடும்பத்தையே தன்னோட அன்பால் அரவணைச்சு வச்சிருக்கிற அந்த மனசில் இருந்தா. உண்மையை சொல்லணும்னா ஒரு பெண்ணை பற்றி பேச ஆரம்பித்தா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பும் அவங்களோட மனசு ரொம்ப பெருசு. நம்ம எல்லாரும் ஒரு பெண்ணோட வயிற்றுலேருந்து பிறந்தவங்க தான். நமக்கு இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தினது ஒரு பெண் தான். நம்ம அழுதா துடிக்க போகிறதும், நமக்கு ஒன்றுன்னா பதறி போகிறதும், நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்மளை விட அதிகமாக சந்தோஷப்படுறதும் ஒரு பெண் தான். ஆனால் இவ்வளவு அன்பு கொடுக்கிற பெண்களை நம்ம உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறோமான்னு கேட்டா சில நேரங்களில் நம்மளுக்கே பதில் தெரியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில பெண்கள் எவ்வளவு விதங்கள்ல நம்ம கூடவே பயணிக்கிறாங்க. ஒரு வீட்டில் மகளா இருக்கிறப்போ அந்த வீட்டுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கறாங்க. சகோதரியா இருக்கிறப்ப நம்ம கூட சண்டை போட்டாலும் நமக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கிறது தோல் நிற்கிறாங்க. தோழியாக இருக்கிறப்போ தோல் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு பெண் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இன்னொரு பெண் வீட்டிலையே இருந்து குடும்பத்தை கவனிச்சுட்டு இருக்கலாம். இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான பொறுப்புகளும் ஆசைகளும் இருக்குது. ஆனால் ஒரு பெண் என்ன வேலை பார்க்குறாங்கிறத வச்சு அவங்கள வந்து நம்ம மதிப்பிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. வீட்டை பார்த்துக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குற பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களோட மதிப்பு அவங்க செய்கிற வேலை இல்லை அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு மட்டும் நம்ம மதிப்பு போடவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு வீட்டை பார்த்துக்கிற ஒரு பெண்ணை எடுத்துக்கோங்க. அவங்க வெளியே வேலைக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை திட்டமிடுறது, வீட்டு செலவுகளை கவனிக்கிறது, குழந்தைகளோட படிப்பை பார்த்துக்கிறது, வீட்டில் இருக்கிறவங்களோட தேவைகளை சமாளிக்கிறது, பூர்த்தி செய்கிறது அப்படின்னு எவ்வளவோ வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் நாம் வேலைன்னு நினைக்கிறோமா? சில நேரங்களில் அவங்க வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சாதாரண சொல்லிடுவோம். வீட்டில் எவ்வளவு வேலை இருக்கு, ஒரு நாள் நம்ம வந்து அந்த பொறுப்பை எடுத்தாதாங்க தெரியும். வீட்டில் நம்ம வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். காலையிலேருந்து இவன் நைட்டு வரைக்கும், இவன் தூங்குற வரைக்கும் நம்மளால சத்தியமா விடிய விடிய வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும். ஒரு சில ஆண்களுமே ஒரு சில வீட்டுகளில் செய்கிறாங்க. இருந்தாலுமே எல்லா வேலைகளையுமே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான். ஆனால் அந்த வீட்டை சீராக வைக்கிறதுக்கு பின்னாடி அவங்களோட உழைப்பு இருக்குன்னு மறந்துடக்கூடாது. இன்னைக்கு பெண்கள் பல துறைகளில் இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க விரும்புகிற எல்லா விஷயங்களையும் செய்ய அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு கேட்டால் இன்னும் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. ஒரு பெண்ணோட வெற்றியை அவளுடைய வெற்றியாக மட்டும் பார்க்காம அவங்க கடந்து வந்த பாதைகளையும் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளையும் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் வெற்றி பெறாதவங்கள தோல்வி அடைஞ்சவங்கன்னு நம்ம முத்திரை குத்தாமல் பார்த்துக்கணும். அவங்களுக்கும் அடுத்த வாய்ப்பை உருவாக்கி தரணும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அவளால் என்ன செய்ய முடியும்னு நாம் பார்க்குறோம். அந்த வாய்ப்பு கிடைக்காதப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை வெளியே வராமல் போயிடலாம். இந்த எண்ணத்தோட நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சமூகத்திலையும் பெண்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகட்டும் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில போகலாம். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கான சுதந்திரம் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? நேற்று வந்து அக்டோபர் 11 பெண்களுக்கான, அதாவது பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணணும். மேபி நேற்று வந்து லீவு, அதனால நம்ம இன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ற விதமாக தான் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கான சுதந்திரம் எதுல இருந்து ஆரம்பிக்குது நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால கால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்களா, வாட்ஸ்அப்லயா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பத்தா படத்திலிருந்து அருமையான பாடல் வருது, கேட்டு நினைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மரியம் எழுச்சிப்பா, எனக்கு 63 வயசு ஆயிட்டு. அப்ப நான் என்ன செய்யற, என் பிள்ளைய சின்ன திருசா இருக்கும் போது நாங்க குந்துகால போய் இருப்போம். குந்துகால இருந்தா ரால் வலை ஓட்டு போயிருப்போம். ரால் வலையில 6 மாசம் அங்க இருக்கும் போது அங்க இருந்து பாலத்தை கழிச்சு தான் இங்க வருவோம். அந்த ராலை சமத்துக்கிட்டு வந்து கம்பெனியில போட்டுட்டு டீசல புடிச்சிட்டு போவோம். அப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு அதே 4 மணிக்கு அந்த கருவாடு காய்மா கருவாட்டை பூரா காய போட்டு உணர்த்தி அள்ளி வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட 2 மணி 2:30 ஆயிரும். அதுக்கப்புறம் வெள்ளம் வந்துடும். அப்போ சோறாக்கணும், காய்க்கி வச்சுட்டு காட்டு ஊத்துல போய் தண்ணி எழுதிட்டு வரணும். கடை அங்கே குந்தால இன்னொரு இடம் இருக்குது, தண்ணி எல்லாம் போகிறது அங்கே இடுப்பில் இந்த அலைகளையும் போட்டு கடை கொண்டு வந்து தண்ணி இறக்கணும் வீட்டுக்கு. 6 மாதம் கழிச்சு தனுஷ்கோடி போகிறோம். தனுஷ்கோடி போனால் அங்கே என்ன செய்யணும், கடற்கரையில் இறங்கி இடுப்பில் சேலை வரைஞ்சி கட்டிக்கிட்டு சூடையை தட்டி, வலையில் வர சூடையை தட்டி அள்ளி காயப்படணும். தரவையில் கொண்டு போய் அந்த கழிச்சு முடிஞ்ச பிறகு இந்த வளையப்புறம் ஏற்றணும். அங்கே சூடையை கிண்டணும். இதை கிண்டி விட்டுட்டு வந்து பிள்ளைகளுக்கு இங்கே சாப்பாடு வைக்கணும். சாப்பாட்டை வச்சுட்டு திருப்பி அந்த சரக்கை எடுத்து கும்மல் போடணும். போட்டு அதை மறுபடி சூட வலை வறுக்கும்னால அதை விரிச்சு காய போட்டுட்டு மறுபடி சூட தட்டை போகும். இப்படி எங்கள் வாழ்க்கை பச்சைப்பட்டியில் ஓடுச்சு. இங்கே எல்லாம் முடிச்சுட்டு திருச்செந்தூர் வீரவாணியம்பட்டினம் இருக்கா, வீரவாணியம்பட்டினம் போய் அங்கே 6 மாதம் இருக்கும். அங்கே பார்த்து நான் அடிக்கிற அலையில் அந்த பிள்ளைய வறுக்கும்னா போடுற பாடு அந்த பாடுபட்டு தான் பிள்ளைய கரைய வரும். அங்கே 6 மாதம் இருப்போம். சிலுவையார் திருவிழா முடிய இங்கே வருவோம். அது முடிஞ்சு மல்லிவட்டினம் போவோம். மல்லிவட்டினம் போய் அங்கே 3 மாதம் இருப்போம். 2 நம்பர் கொண்டு போய் களை இதுக்கு இந்த மீனுக்கு போய் கும்பலாவுக்கு போய் அங்கே போய் இருக்கிறது. அது முடிய செகதாவட்டணம் போவேன். எத்தனை ஊர் போயிருக்கேன் பாரு, செகதாவட்டணம் போவேன். பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு செகதாவட்டணத்துல இருந்து காரங்காடு அங்கே 6 மாதம். காரங்கட்டையெல்லாம் தண்ணி விளைக்காது, இடுப்புல தலையிலையும் போட்டு கொண்டு வரணும். ரொம்ப தூரம் போய் கொண்டு வரணும். இப்படி

கேட்டுட்ருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமலி ஜெனிஃபர். என்னங்க, நம்ம ஊர்ல மழை வெளுத்து வாங்குது போல. மழை வரலன்னு இருந்தோம். இன்னைக்கு காலையில இருந்து அப்பப்போ பெஞ்சாங்க, இப்ப பெஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் யார் குடவை கொண்டு வந்து மழையை ரசிச்சுட்டு போறீங்களா, இல்ல ஓரமா கடையில நிற்கும்? மழை வரணும்னு நினைக்கிறோம், ஆனா அந்த மழையை ரசிக்கிறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் பயப்படுறோம் அப்படின்னே சொல்லலாம். மழையை ரசிக்கிற குழந்தைகள் எல்லாமே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இருந்தாலுமே ஸ்கூல் ஜன்னல் வழியா குழந்தைகள் மழையை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போலாம். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 11 பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுறோம். இந்த நாள் எதுக்காக கொண்டாடுறோம்னா, உலகம் முழுக்க இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் கிடைக்கணும்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறனும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல பெண் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. சில இடங்கள்ல சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்னும் சில இடங்கள்ல ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கிற சுதந்திரத்தையும் உரிமைகளையும் பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் மாறணும். பெண் குழந்தைகளும் அவங்களோட வாழ்க்கையில நல்லா படிச்சு அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு அவங்களோட கனவுகளை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு இதை பத்தி எல்லாருமே விழிப்புணர்வோட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் கொண்டாடப்படுறது. இந்த நாளை ஐக்கிய நாடுகள் சபை 2011 December 19 அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் 2012 October 11 முதன் முதலா பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டுச்சு. முதன் முதலா இந்த நாள் கொண்டாடினதுக்கு காரணம், சின்ன வயசு பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றதை தடுக்கிறதுக்காக தான் இந்த நாளோட நோக்கமாவே இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வைக்கிறதால தொடர்ந்து அவங்களால படிக்க முடியாம போயிடுது, அவங்களோட உடல்நலமும் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்றதுக்கான வாய்ப்பும் இல்லாம போயிருது. ஒரு பெண் குழந்தைகளுக்காகவே எந்த குறையும் வந்துடக்கூடாது. அவங்களும் நல்லா படிக்கணும்னு ஆசை இருக்கும், பெரிய ஆளா வரணும்னு கனவுலாம் இருக்கலாம். அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு அவங்களுக்கு சமமான வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கும் பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து தன்னம்பிக்கையோட முன்னேறணும். இதுக்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுது. என்னதான் பெண் குழந்தைகளுக்கு நம்ம வீட்டுல முதல்ல மாறிலாம் அப்படின்னு இது பெண் குழந்தைகளுக்கான உரிமைகள்லாம் மறுக்கப்படுது அப்படின்னு பொதுவா மொத்தமா சொல்லிட முடியாது. ஒரு சில குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளை விட இப்ப எல்லாம் ஒரு சில வீட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு தான் எல்லா உரிமையுமே கொடுக்கப்படுது. ஏன்னா நம்ம பொண்ணு போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெற்றோராகவே இருந்தாலுமே ஆண் குழந்தைகளை செல்லமாக தான் விரட்டி விடுறதையுமே நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:32 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கான சுதந்திரம் இதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க. உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல ஒரு நேருமே வாட்ஸ்அப்ல அவங்களோட கருத்துக்களையுமே தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யாரு எங்கிருந்து தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: காலை முதல் வணக்கம். மண்டபம் முகேஷ் அம்பானி. காலை கதிரவன் துயில் எழுகிறான், ஏதோ பாடல் ஒளி வலை ஒளியாய் கேட்கிறது என வினவிய ஆதவனின் அருகாமைதான் அந்த பாடல் ஒளி கேட்கிறது போலும். பாம்பன் கடல் ஓசை பண்பலை 90.4 தான் நம் நித்திரை கலைத்து நிதர்சன உண்மைக்கு கூவி அழைத்திருக்கிறது என்று நினைத்தானாம் ஆதவன். இதனுடன் நாமும் இணைந்து கொள்வோம் என்ற பண்பாடு கொண்ட பாங்கோடு பெண் பிள்ளைகள் தின நல்வாழ்த்துக்களுடன் ஒருவருக்கொருவர் நம்பும் வாழ்க்கைதான் உயர்வு தரும். விட்டு கொடுத்து போகும் மனப்பாங்கு முதலில் வேண்டும். அவ்வாறு இல்லாவிடில் வினாக்குறி போல் நின்றுவிடும். ஓர் ஆணுக்கு பின்னால் ஓர் பெண் வெற்றி பெறுகிறாள், ஓர் பெண்ணுக்கு பின்னால் ஓர் ஆண் வெற்றி பெறுகிறான். அதே பெண் ஒரு ஆண் இல்லாமல் வைராக்கியத்தை மனதில் வைத்து தன் குடும்பத்தை நல்ல நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற வகையில் தனக்குகந்த ஓர் வேலை செய்து உயர்வுக்கு வர வேண்டும் என எண்ணுகிறாள் பெண். பெண் என்ற அன்னை மடியில்தான் நாம் கண் திறந்தோம் என எண்ணும் மனிதர் மத்தியில் அவள் புகழை போற்றப்படுகிறோம், போற்றுதலுக்குள்ளாகப்படுகிறோம், புகழப்படுகிறோம். எனவே பெண் பிள்ளைகள் என்றுமே அன்னையராக வேண்டும். அன்னையர் அவர்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே சமயம் பெண்கள்தான் ஏது வகையிலும் முன்னெடுத்து செல்கிறார்கள், நல்வழிப்படுத்துகிறார்கள். அந்த வகையில் கொடி பறக்குது என்ற திரைப்படத்தின் வாயிலாக அன்னை மடியில் கண் திறந்தோம் என்ற பாடலை கேட்டு மகிழ காத்திருக்கிறேன். பாம்பன் கடலோசை FM 90.4 வழியாக நன்றி. மண்டபம் முகேஷ் அம்பானி.
2: மண்டபத்திலிருந்து முகேசனா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பெண்ணானவள், ஒரு பெண் அப்படிங்கிறவங்க எந்தெந்த சூழ்நிலையில் இருந்து ஒரு நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே பெண் தான். அந்த வகையில் ஒரு பெண்ணுக்கு துணையாக ஆண் இருந்தாலும் சரிதான், ஆணுக்கு துணையாக பெண் இருந்தாலும் சரிதான், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே பூசின மாதிரி நம்ம முகேசனா சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு அம்மாவா நம்ம பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதாவது உன்னோட படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உன்னோட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்ன மாதிரி தான். அவங்களுக்கும் ஆசைகள், கனவுகள், உணர்வுகள் எல்லாமே இருக்கும். அதனால யாரையும் குறைவா நினைக்காம எல்லாருக்கும் உரிய மரியாதையை கொடுக்கணும், கொடுத்து நடத்தணும் அப்படின்னு புரிய வைக்கணும். உதாரணத்துக்கு உன்னோட படிக்கிற ஒரு பொண்ணு உன்னை விட நல்லா படிச்சா அவங்கள பார்த்து பொறாமப்படாம பாராட்ட கத்துக்கணும். விளையாடும் போது படிக்கும் போதும் பையன் பொண்ணுன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் சமமா நடத்தணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, கடையில் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, யாரையும் அவங்க செய்யற வேலையை வச்சு குறைவா நினைக்க கூடாது. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிற அதே உரிமைகள் இருக்குன்னு நம்ம பையனுக்கு புரிய வைக்கணும். அவங்களும் நல்லா படிக்கலாம், வேலைக்கு போகலாம், அவங்களுக்கு படித்த வாழ்க்கையே தேர்ந்தெடுக்கலாம், பிடிச்ச வாழ்க்கையே தேர்ந்தெடுக்கலாம். ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கணும். யாரையும் அவங்க விருப்பத்துக்கு மாறாக எதையும் செய்ய அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஒரு அம்மாவா நம்ம பையன்கிட்ட நீ யாரையும் விட உயர்ந்தவனும் இல்லை, யாருக்கும் குறைஞ்சவனும் இல்லை. அதே மாதிரி உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உனக்கு சமமானவங்க தான். அதனால் எல்லாரையும் மதித்து நடத்துக்கணும். குறிப்பாக பெண்களை சமமாக நடத்துறது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு அப்படின்னு நம்ம குழந்தைகள், அதாவது ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆமாங்க, உண்மைக்குமே ஒரு சில பசங்கள்லாம் சொல்லுவாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு மட்டும் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பொண்ணுங்க வீட்டிலேயே, அதாவது அந்த நாட்களெல்லாம் ஒரு சில வீடுகளெல்லாம் நடந்திருக்கும், ஆண் குழந்தை அப்படிங்கிறனால ரெண்டு முட்டை வைப்பாங்க, பெண் குழந்தை அப்படிங்கிறனால ஒரு முட்டை வைப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் எல்லா விஷயங்களுமே பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் அப்படிங்கிறனால ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த நாளையில் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாமே ஆண் ஆண் ஆண் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த நாளையிலலாம் அப்படிலாம் இல்லை. இந்த நாளையில் சமம் அப்படின்னு சொல்கிறத விட எல்லார் வீட்லேயும் பெண்கள் தான் டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:48 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமலி ஜெனிஃபர். பெண்களோட சுதந்திரம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் மும்பையிலிருந்து அக்தர் அண்ணாவுமே அவங்க வாட்ஸ்அப் வழியாக கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வணக்கம். நம்ம நாட்டில் நடக்கிற பல வகையான குற்றங்களுக்கும் பெண் பொண்ணுங்களுக்கு எதிராக நடக்கிற அத்துமீறல்களுக்கும் நம்ம சமூக சூழலும் ஆண் பிள்ளைகளை நாம வளர்க்கிற முறையும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஆணும் பெண்ணும் சமங்கிற எண்ணத்தை சின்ன வயசுல இருந்தே பையன்களோட மனசுல விதைச்சு வளர்க்கணும். பொண்ணுங்களை மதிக்கிறது, அவங்களோட உரிமைகளை புரிஞ்சுக்கிறது, அவங்களோட சுதந்திரத்துக்கும் விருப்பங்களுக்கும் மரியாதை கொடுக்கறது, இதையெல்லாம் நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சமத்துவமும் மரியாதையும் நம்ம வீட்டில் இருந்து தான் தொடங்குது. அதனால அடுத்த தலைமுறை பிள்ளைங்கக்கிட்ட நம்ம இந்த நல்ல பண்புகளை வளர்த்தா பொண்ணுங்களுக்கு எதிரான அத்துமீறல்களையும் சமூக குற்றங்களையும் பெருமளவு குறைச்சு சமத்துவம் நிறைந்த பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு மும்பையிலிருந்து அக்தர் அண்ணா வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா பாடல் வந்து சிங்கப்பெண்ணை பிகில் படத்துல இருந்து சிங்கப்பெண்ணை பாடலுமே கேட்டிருக்காங்க. கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூ அண்ணா. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு பெண் சுதந்திரம்னு சொன்னாலே ஆண்கள் என்னென்ன செய்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் செய்கிறது தான் பெண் சுதந்திரமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் பதில். பெண் சுதந்திரம்னா ஒரு பெண் தனக்கு பிடிச்ச மாதிரி தனக்கான உரிமைகளோட யாருக்கும் பயப்படாமல் வாழ்கிறது தான் உண்மையான சுதந்திரம். உதாரணத்துக்கு ஒரு பெண் நல்லா படித்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுக்கணும். தன்னோட சம்பாத்தியத்தை தானே கையாளணும். தன்னோட வாழ்க்கையை பற்றின முடிவுகளை தானே எடுக்கணும் அப்படி நினைச்சா அதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச உடைய போட்டுக்கிறதுல இருந்து எங்க போகணும், என்ன படிக்கணும், யாரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் அவங்களோட விருப்பத்துக்கும் முடிவுக்கும் மதிப்பு கொடுக்கணும். இதுக்காக அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் யார்கிட்டயாவது அனுமதி கேட்டுக்கிட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒரு பெண் வேலைக்கு போறது மட்டும்தான் சுதந்திரம் கிடையாது. அவங்களுக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லாமல் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதுவும் அவங்களோட விருப்பம்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த மாதிரி விருப்பங்களையுமே நம்ம அது அவங்களே முடிவெடுத்தாங்க அப்படின்னா அது கூட சுதந்திரம் தான், பெண் சுதந்திரம்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணணுமா, குழந்தைகள் பெற்றுக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவுகளையும் அவங்களோட விருப்பத்துக்கு மதிப்பு இருக்கணும். முக்கியமாக அவங்க எடுக்கிற முடிவு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமே தவிர மற்றவங்க கட்டாயப்படுத்தி எடுக்கிற முடிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் தெளிவாகவே இருக்கலாம். அடுத்ததாக வந்து முகேஷ் அண்ணா கேட்ட பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். என்னங்க நம்ம ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு போலயே. யார் யார் வீட்டுக்குள்ள இருந்து ரசிச்சுட்டு இருக்கீங்க, யார் யார் கடைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போக கடைக்கு வரும்போது குடை எடுத்துட்டு வராம பாதையிலே நின்று யார மழை எப்படா விடும் எப்படா விடும் யார் யார் பார்த்துட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே மழையை கொஞ்ச நேரம் நின்று ரசிங்க. இருந்தாலுமே வீட்டுக்கு என்ன பொருள் வாங்க வந்தீங்களோ அந்த பொருளை மறந்துட்டு இணையிலேயே நின்றுட்டு மழை எப்போ விடும் எப்போ விடும் பார்த்துட்டு இருக்க ஒரு குடையை யார்ட்டையாவது வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சேருங்க, மழையும் ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சிகளை நம்ம போகலாம். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கான சுதந்திரம் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேருமே வாட்ஸ்அப்லயே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யாரு எங்க இருந்து பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: தங்கச்சி மடத்துல இருந்து மீதல் பெண் பேசுறேன். பெண்களுக்கு சுதந்திரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? பெண் என்பவள் என்னைக்கு தனது வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடுத்து, அதாவது இன்பத்தில் மட்டுமில்லாத அளவுக்கு துன்பத்திலும் அவளுடன் சேர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை என்னைக்கு அவளோட வாழ்க்கையில கொண்டு வராளோ அன்னைக்கு அவள் வெற்றி பெற்றுட்டான். நிச்சயமா அவள் வந்து வெற்றி பெற்றுட்டான். நான் வந்து எனக்கு ஸ்கூட்டி ஓட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. நான் ஓட்டுறேன், ஓரளவுக்கு நான் ஓட்டுறேன். ஒரு 100-85% ஓட்டன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று நம்ம ஊர் சந்தை பாமன் சந்தைக்கு நான் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நான் தெளிவாக ஓட்டுறேன், எனக்கு தெரியும் நாங்கள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நான் ஓட்டிடுவேன் அப்படின்னு. இருந்தாலுமே எனக்கு வந்து மனசில் ஒரு பதறாட்டம், ஏன்னா பின்னாடி என் குழந்தை இருக்குது, என் பையனை பின்னாடி வச்சுருக்கேன், என்னை நம்பி என் வீட்டுக்காரவங்க இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க, அப்போ நான் எல்லாரையும் பார்க்கணும். ஏதாவது ஒன்று லைட்டாக ஸ்லிப் ஆகி கால் ஸ்லிப் ஆச்சுனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. சந்தையில் நான் வந்து பொருட்கள் கூட வாங்க அளவுக்கு நான் என் வீட்டுக்காரர் ஃபோன் அடிக்கிறேன், மாமா எனக்கு ரொம்ப மனசுக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்கு மாமா, ஏம்மா அப்படின்னு கேட்குறா. நான் சொல்கிறேன், இல்லைம்மா ரொம்ப கூட்டமாக இருக்குது, ஏம்மா நீ தான் நல்லா ஒட்டிவிடலாமான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. நான் நல்லா ஒட்டுவேன் மாமா, இருந்தாலும் எனக்கு மனசு சங்கட்டமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் என் வீட்டுக்காரவங்க சொன்னாங்க, அப்படிலாம் பயப்படக்கூடாதுமா, அதான் நீ வந்து ஓட்டிடுவேன், அதான் நீ கவனமா வா, நீ தான் சூப்பராக ஒட்டு, நீ எதுக்கு பயப்படன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரங்க ஃபோன்லேயே எனக்கு வந்து அவ்வளோ தட்டி கொடுக்குறாங்க. நீ ஓட்டிடுவோமா, நீ தெளிவாக வந்துடுவோம்மா, நீ வாமா பயப்படாதம்மா நான் ஆயிருக்கம்மா அப்படின்னு. அப்போவே நான் நினச்சேன், சரி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், என்ன பெரிய வீடு கட்டி கோடி கோடியாக சம்பாரித்து 10 போட்டு 10-15 மாடி வீடு கட்டியிருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சதா அர்த்தமா? இல்லை, அப்படி இல்லை. ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு கனவனை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்போ நான் நினச்சேன், சரி நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பக்கம் நம்மளை தட்டி கொடுக்குறதுக்கு நம்ம கனவு இருக்காங்கல்ல, என்னையே டிஸ்கரேஜ் பண்ணாத அளவுக்கு நீ வந்துருவோமான்னு சொல்றாங்களா, அவங்க நினைச்சா நேற்று சொல்லியிருக்கலாம், ஏமா நீ எதுக்குமா வண்டி எடுத்துட்டு போற, சும்மா சேரட்டில் போலாம்லமா அப்படின்னு அவங்க நினைச்சா சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு அப்படி சொல்லாத அளவுக்கு, அதான் நீ ஓட்டிட்டு வந்துருவோமா, பயப்படாத கவலைப்படாத, அதெல்லாம் நீ வந்துருவ, நீ தான் நல்லா ஓட்டுவேன்னு சொல்லிட்டு எனக்கு என்னை ரொம்ப என்னையே என்கரேஜ் பண்ணாங்க. அப்பவே நான் நினைச்சேன், சரி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு பக்கம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடலோ சேகம்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு படையப்பா படத்துல இருந்து மின்சார கண்ணா பாட்டு போடுங்க.
2: தங்கச்சி மடத்திலிருந்து டோனா அவங்க தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ஒரு சின்ன சின்ன ஆசைகளை தானே நிறைவேற்றும் போது, தானே நிறைவேற்றுறதுக்கு துணையாக நிற்கிறது ஒரு ஆண்மகனாக இருந்தால் உண்மைக்குமே அந்த அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது? ஒரு பைக் ஓட்டணும், ஒரு கார் ஓட்டணும், ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் நீ பண்ணிடுவியா அப்படின்னு நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாமல் நம்மளை மோட்டிவேஷன், உன்னால் முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு சுதந்திரத்தை, ஒருத்தவங்க நமக்காக ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறதும் ஒரு அது பெண்ணுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். ஒரு இதை உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும் போதும் நம்மளை யாரோ ஒருத்தவங்க அதெல்லாம் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான சுதந்திரத்தை விதைக்கிறது கூட பெண் சுதந்திரம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு மட்டுமில்லை, அவங்களுக்கு ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து சொந்த காலில் நின்று வாழ்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது தான். ஒரு பெண் வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு தேவையானதை யார்கிட்டையும் எதிர்பார்க்காம வாங்கிக்க முடியும். இதனால் அவங்களுக்கு ஒரு தனி நம்பிக்கை கிடைக்குது. என்னாலையும் முடியும், என்னாலையும் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வருதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வேலைக்கு போற இடத்துல அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புது புது மனிதர்களை சமாளிக்கிறாங்க, தனக்கான முடிவுகளை தானே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல ஒரு விஷயத்தை பண்ணவே பயந்திருப்பாங்க, ஆனா இப்ப வந்து நாளாக நாளாக அதை தன்னால செய்ய முடியுங்கிற நம்பிக்கையுமே வந்துடும். அந்த நம்பிக்கை தான் அவங்களோட தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையும் வளர்க்குது. ஒரு பெண் வேலைக்கு போறதுங்கிறது அவளுக்கு பணம் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்களோட விஷயத்தை, அவங்களோட திறமையை, அவங்களால என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறதையுமே அவங்களே ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பாலமா இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால வேலைக்கு போக விரும்புகிற பெண்களுக்கு குடும்பமும் சமூகமும் ஆதரவா இருக்கணும். அவங்களோட ஆசை திறமைக்கு தடை போடாம அவங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகளை நாம தான் கொடுக்கணும். ஒரு அப்படியே அவங்க முன்னேறணும்னு ஆசைப்பட்டா அதையுமே நம்ம நிறைவேற்றி வைக்கலாம். ஒரு பெண் தன்னோட உழைப்பால சந்திச்சு தன்னம்பிக்கையோட வாழ்ந்து தனக்கான முடிவுகளை தானே எடுக்கிற நிலைமைக்கு வர்றது தான் உண்மையான பெண் சுதந்திரம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் அன்பு தங்கை அமளி ஜெனிப்பருக்கு. வணக்கம். சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசனுமா. நல்லா இருக்கிறீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கேன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறோமா. வெயில் காணல் அதிகமா இருக்கு, இருந்த போதும் நல்லா சுகமா இருக்கிறோமா.
2: ஆனா எங்க ஊர்ல அப்பப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு.
4: தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் மழை இருக்குங்கிற மாதிரிதான் நாங்க செய்தியெல்லாம் பார்த்தோம்.
2: காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, பெரிய துளியாவும் விழுது, சின்ன துளியாவும் விழுது, இப்ப தூரிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வந்துருவோம்.
4: சந்தோஷம், எங்க தங்கைகள்லாம் கொடுத்து வச்சவங்க, ஏன்னா மழை துளியில உட்காந்துட்டு இருக்கிறீங்க.
2: சரி, பெண்களுக்கான சுதந்திரம் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க.
4: கண்டிப்பா பெண்களுக்கான சுதந்திரம் வந்து முன்ன படிப்புலதான் ஆரம்பிக்குது. தொடக்கமே படிப்பு தான், அங்கதான் சுதந்திரமே. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல பொட்ட பிள்ளைக்கு என்னடா படிப்பு, விடுறா அடுப்பு ஊத்துட்டோம், துணி துவைக்கட்டும், வாச கூட்டுட்டோம், வீட்டுல இருக்கிற பாத்திர பொட்டெல்லாம் பழகிட்டு எதுக்கடா பொட்ட பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு சேர்த்தன்னு சொன்ன காலம் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னைக்குன்னா படிக்க வைக்கிறது ஒரு சுதந்திரம் தானே?
2: கண்டிப்பா.
4: இன்னைக்கு எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து கணவன் மனைவி வந்து முன்னை காலத்துக்கு இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பெண் ஆண்களுக்கு என்ன ஒரு சுதந்திரம் இருக்குது, அதே சுதந்திரம் வந்து இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கு. சப்போஸ் வந்து பெண்கள் கூட வந்து ஆண்களை மிரட்டிடலாம், ஆனா பெண்கள் இன்னைக்கு ஆண்களை மிரட்ட முடியாது. சுதந்திரம் கிடைச்சிருக்கு, அந்த சுதந்திரம் வந்து அவங்களை வந்து அதுக்குன்னு நான் வந்து தவறாக சித்தரிக்கல, அந்த அளவுக்கு வந்து உரிமை கிடைச்சிருக்குது, சுதந்திரம் கிடைச்சிருக்குது, அதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு.
2: கண்டிப்பா.
4: அதுக்கு உதாரணமே பாத்தீங்கன்னா, எங்க கடல்வாசி பெண்களை,
2: ஏன்னா
4: பல பேர்த்த பேச வச்சு அது சுதந்திரம் என்ன இருக்குதுங்கறத வந்து சொல்ல வைக்கிற முடியுங்களா? அதுவே வந்து இது வந்து மக்கள் மத்தியில போய் சேரும்.
2: கண்டிப்பா.
4: அதனால இன்னைக்கு பொறுத்தவரைமா, நீங்க பெண்கள் பொறுத்தவரை எல்லாமே ஒரு வேலைக்கு செல்வதுல இருந்து எல்லாமே சுதந்திரமா இருக்கிறாங்க, சுதந்திரமா இருக்க முடியும். ஏன்னா அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய அஸ்திவாரமே படிப்பு.
2: கண்டிப்பா.
4: நீங்க படிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து அவங்க சுதந்திரமா இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு பக்கம் அவங்க அடிமையாதான் இருக்க முடியும்.
2: கண்டிப்பா.
4: அதனால படிப்பு இருந்தால் போதுமா, நம்ம சுதந்திரமா, சுதந்திர பறவையா இங்க இருந்து ஆகாயத்துக்கு போய் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதனால அந்த வகையில நான் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குது, சுதந்திரம் வந்து இருக்கணும்.
2: கண்டிப்பா. நன்றி என்ன உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல்னா வேணும்?
4: படம் வந்து வண்ணக்கிளி.
2: வண்ணக்கிளி.
4: அதிலே தண்ணி வர, அதில் ஒருவன் மீன் பிடிக்க, காத்திருந்து கொக்கு வந்து கவி கொண்டு போனதம்மா கண்ணம்மா. அந்த பாடல்.
2: ஆத்திலே தண்ணி வரையா,
4: அதில் ஒருவன் மீன் பிடிக்க.
2: ஓகேண்ணா, தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூண்ணா. நாளைக்கெல்லாம் கால் பண்ணீங்கன்னா இந்த வாட்டம் பிடிச்ச பாட்டுல ஒரு பாட்டு, புதுப்படங்கள்ல ஒரு பாட்டு தெளிவு பண்ணி வச்சுக்கிறியே.
4: அப்படிங்களா?
2: எல்லா நாளுமே பழசே கேட்டுட்டு இருக்கீங்களே, ஒரு ட்ரெண்டிக்காக புது பாட்டு கேட்டு பாருங்க.
4: இடைக்கால பாடல்கள் அடுத்த முறை.
2: கண்டிப்பாண்ணா. தேங்க்யூண்ணா.
4: நன்றிமா.
2: கண்டிப்பாண்ணா. பெண்கள் இந்த காலத்துல பெண் சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே ஒரு சில பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு சும்மா வீட்டுல இருப்பாங்க. சும்மானா வீட்டுல வீட்டு வேலையில பாத்துட்டு இருப்பாங்க. சும்மா இருக்காங்கன்னு பெண்களை வந்து சும்மா இருக்காங்கன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா வீட்டுல அவங்களுக்கு அவ்வளவு வேலை இருக்கு. வெளியிலிருந்து பார்க்கும் போதுன்னா இவங்க என்ன வீட்டுல சும்மா தானே இருக்கான், சும்மா தான் இருக்கோங்கிற வார்த்தைக்கு பின்னாடி அவ்வளோ ஆன்சர் இருக்கு. சும்மாலாம் யாருமே இல்லைங்க பெண்கள். இதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அடுத்ததா பாடல் வருது, அக்தர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM.

0: ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:27 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்னைக்கு மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மழை நேரங்களில் மழை வர்ற நேரங்களில் நாம் வாகன ஓட்டிகள் அதாவது பஸ்ஸாக இருக்கட்டும் பைக் ஓட்டுறவங்களாக இருக்கட்டும் ஆட்டோ எது ஓட்டுறவங்களாக இருக்கட்டும் இருந்தாலுமே நம்ம ரொம்ப கவனத்தோடு வந்து பயணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நடந்து போகிறவங்க அவங்கெல்லாம் மக்கள் இருக்கீங்கள அவங்கெல்லாம் இந்த கரண்டு கம்பத்தில் போய் ஓரமாக போகிறது இல்லை இடி இடிக்குது மின்னல் வருது இடி இடிக்கிற நேரங்களில் போய் நம்ம போய் ஏதாவது ஒரு இரும்பு தகரத்துக்கு கீழே போய் நிற்கிறது அதாவது மழைக்காக தான் சொல்கிறேன் நினையாம இருக்கிறதுக்காக நிக்கிறது இந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிட்டு நம்ம ஒரு கையில ஒரு குடையை கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மலையை ரசிக்கணும் தான் இருந்தாலுமே அந்த மலையினால எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளை வந்து பிரச்சனைக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுமே இருக்கு. இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க ஜெனிஃபர்?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் பா. எப்படி இருக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல கிளைமேட்லாம்?
2: கிளைமேட் மழை பெஞ்சிட்டு இருக்கு, நிக்கிது, பெய்யுது.
3: வேலூர்ல பயங்கர மழை பாங்க, கொஞ்சம் அமைச்சு விட்டுருங்க ஜெனி.
2: கொஞ்சம் லைட்டா மழை பெஞ்சதுக்கு அங்கங்க தண்ணி கட்டிட்டு இருக்கு. மழை ஒரு பக்கம் ரசிச்சாலுமே ஒரு பக்கம் அது கொஞ்சம் கசகசன்னு இருக்கு.
3: அது என்னவா உண்மைதான். வீக் இல்லாம உங்களுக்கு சூப்பரா போச்சுங்களா?
2: சூப்பரா போச்சுண்ணா. உங்களுக்கு எப்படி போச்சு?
3: எனக்கு ரொம்ப சூப்பரா போச்சு. ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்.
2: ஓகே நானும் சரி. நம்ம பெண்களுக்கான சுதந்திரம் எதுல இருந்து ஆரம்பிக்குது, எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க?
3: ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டுல எந்த அளவுக்கு ஃப்ரீடமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வளரும். அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் மூலியமா வெளியிலயும் அவங்களுக்கு தைரியம் அப்படிங்கறத வரும்பா. உதாரணத்துக்கு வீட்டுல வந்து தடை போடக்கூடாது. ஏதாவது பெண்கள் செய்யறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சுய தொழில் செய்யறேன், நான் செய்யன்னு சொல்லணும், நான் நல்லா படிக்கணும் அப்படின்னா படிக்க வைக்கணும், புதுசா ஏதாவது விஷயம் கத்துக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் கத்துக்கிறேன், கராத்தே கத்துக்கிறேன், தற்காப்பு கலை கத்துக்கிறேன், நான் கத்துக்க வைக்கணும். ஏதாவது ஒரு புதிய, ஏன் ஈவன் வெளி ஊரு வெளி நாடு ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்காக நான் போறேன் அப்படின்னா அவங்களை சுதந்திரமாக இருந்து ஓகே நீ பண்ண, நான் உனக்காக இருக்கிறேன்
2: அப்படின்னு பண்ணலாம் பெண்களுக்கு.
3: அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே நன்மை அப்படிங்கறத பயக்கும்.
2: ஆனா முதல்ல மாதிரி இல்ல இல்லண்ணா, இப்ப வந்து அந்த காலத்துல இருந்த மாதிரி இல்ல. இப்ப ஒரு சில இடங்கள்ல வந்து பெண்களோட எந்த விஷயமா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, ஏத்துக்கிறாங்க, துணையா இருக்காங்கல்ல.
3: ஆமா உண்மை. அது வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு எதிர்ப்புகள் அப்படிங்கறது இல்ல. ஆனா இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் பெண்களுக்கு கொடுக்கலாமோ அப்படின்ட்டு தான் தோணுது. ஏன்னா பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல சுதந்திரம் அப்படிங்கறது அளிக்கப்படுதோ வீட்டுல அதற்கு ஏற்றாற் போலதான் அவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். அது சேம் ஒவ்வொரு வீட்லயும் அந்த சுதந்திரம் பெண்களுக்கு கொடுத்து அவங்கள நல்ல கண்ணோட்டத்தோட பார்க்கும் பொழுது அஸ் அ சொசைட்டியா ரொம்ப சூப்பரா நம்ம வளர்ச்சி அப்படிங்கறத பெற முடியும் இல்லையா?
2: கண்டிப்பாண்ணா.
3: இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கணும்னா பெண்களுக்கு தைரியம் அப்படிங்கறத கொடுக்கணும்பா. சோ சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்ட்டுன்னு சுதந்திரமா கொடுத்தாங்கன்னா நம்ம கைவிட்டு போயிடுவாங்களோ, பெண்கள் எதிர்த்து பேச ஆரம்பிச்சுவாங்களோ ஆண்கள்
2: அப்படின்ட்டு. சுதந்திரங்களை வந்து ஒரு சில பேர் வந்து பெண்களை குறையா சொல்லல, அந்த சுதந்திரத்தை ஒரு சில பேர் தவறாவும் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம்.
3: ஆமா, அந்த ஒரு சில தவறா பயன்படுத்தினால்தான் ஒட்டுமொத்த சொசைட்டியும் அது மாதிரி ஆயிடுவாங்களோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க. பட் அது வந்து கொடுக்கற சுதந்திரத்தை ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் ஒரு சொசைட்டியா நம்ம டிசைட் பண்ண முடியும். அதனால ஒருத்தர் அப்படி இருக்காங்கன்ட்டு மத்தவங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கறத படிக்காம இருந்தோம்னு அது நல்லா இருக்கும்.
2: ஓகே நான் ரொம்ப நன்றி உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் தரோம்?
3: எனக்கு நேரம் இருந்தா 36 வயது நிலைய படத்துல இருந்து வாடி ராசாத்தி அந்த பாடிப்பா.
2: கண்டிப்பா தந்துடலாம்னா தேங்க்யூ. இன்னைக்கு கொஞ்சம் மழை வரணும்னு நினைக்கிறேன். மழை வர்ற மாதிரி கிளைமேட் இல்ல என்ன உங்க ஊர்ல சொல்றேன்.
3: எங்க ஊர்ல மழை வரா மாதிரியே இல்லப்பா, பயங்கர வெயில்ப்பா, சூரியன் பொழக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கிறேன்.
2: நான் இங்க இருந்து கொஞ்சம் அனுப்பி வைக்கிறேன், வந்துச்சுன்னா சொல்லுங்க.
3: கண்டிப்பாப்பா, கண்டிப்பா.
2: நன்றி அண்ணா,
3: பாய்ப்பா,
2: பாய்ண்ணா. வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா தான் கால் பண்ணியிருந்தாங்க. உண்மைக்குமே பெண்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பெண்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரொம்ப இடங்கள்ல கிடையாது, இருந்தாலுமே துணையா நிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் இந்த விஷயம் நான் பண்ண போறேன். ஒரு பேரண்ட்ஸா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லாம அவங்களுக்கு துணையா உறுதுணையா இருந்து நீ என்னென்ன உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நான் உன் கூட நிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை இருக்கே அது பெரிய சுதந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலுமே ஒரு சில பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி சுதந்திரங்கள் கிடைக்கும் போது ஆண்களை மாதிரியே நாங்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு ஒரு சில பெண்கள்லாம் ரொம்ப தவறான வழிகளுக்கு போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளேயுமே போயிடலாம். ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம் எங்கிருந்து தொடங்குதுன்னா அது அவங்களோட சுயமரியாதையிலிருந்து தான் தொடங்குது. ஒருத்தர் நம்மளை விட்டு ஒருத்தர் நம்மளை விரும்புறதுக்கும் நம்ம கூட வாழ்கிற நிலையிலிருந்து நான் அவங்களோட விருப்பம், நம்ம கூட இருக்கிறதும் போகிறதும் அவங்களோட விருப்பம். அதே மாதிரி நம்மளை பிடிக்கலைன்னு விலகி போகிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் ஒருத்தர் நம்மளை வேண்டாம்னு ஒதுக்கும் போது அவங்க பின்னாடியே நம்மளோட சுய கௌரவத்தையும் சுய மரியாதையும் இழந்துட்டு நிற்கணுமா? நம்மளை விரும்பாத ஒருத்தரை நம்ம கூட இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தவும் முடியாது. அப்புறம் எதுக்கு நம்ம நம்மளையே தாழ்த்திக்கிறணும்? ஒருத்தர் நம்மளை வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அதே வழியை ஏத்துக்கிட்டு அந்த வழியை ஏத்துக்கிட்டு நம்ம கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டு விலகி வந்துடணும். அதுதான் உண்மையான தைரியம். ஒரு பெண்ணோட வாழ்க்கைங்கிறது காதல், கல்யாணம், குடும்பம், குழந்தைங்கள்னு மட்டும் முடிஞ்சு போறதுக்கு இல்லை. இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்குன்னு பல கனவுகளும் ஆசைகளும் இருக்கு. அதை நோக்கி பயணிக்க வேணும்னு சொல்லலாம். காதல் தோல்வி அடைஞ்சிட்டா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா அதுக்காக நம்மளோட மதிப்பும் குறைஞ்சிடாது. அவங்க இல்லாமலும் நம்மளால வாழ முடியும், நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும், அந்த நம்பிக்கை தான் நமக்கு தேவை. அதே நேரத்துல பெண் சுதந்திரங்கிறது ஒரு ஆணை பத்தி ஒரு ஆணை 10 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறதோ அவமானப்படுத்துறதோ கிடையாது. நம்ம சுதந்திரங்கிறது இன்னொருத்தரை அவமானப்படுத்தி நமக்கு ஒரு அவமானப்படுத்த வந்து நமக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு பெண் நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆண் அவங்களை அடிக்கிறதோ தாக்குறதோ உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துறதோ இந்த மாதிரி விஷயங்களையுமே நியாயம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கங்கே இப்பெல்லாம் பெண்களுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கங்கே நடக்கும்போது உண்மைக்குமே இதயம் பதறுது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தயவு செய்து பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கலைன்னா அவங்க விருப்பத்தை நாம் மதிக்கணும். பெண் சுதந்திரங்கிறது நமக்கு பிடிச்சதையெல்லாம் செய்கிறதில்லை, நம்ம மதிக்காத இடத்துல இருந்து தைரியமாக விலகி வர்றதும் நம்மளோட சுயமரியாதையை யாருக்காகவும் இழக்காம இருக்கிறதும் உண்மையான பெண் சுதந்திரம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேயர் மேனேஜருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நல்லா இருக்கேன். மழை வருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப
2: ஊர்ல மழை பெய்யுது. உங்க ஊர்ல மழை பெய்யுதா?
4: இல்லப்பா, ரொம்ப வெயில்.
2: ரொம்ப வெயில், அது மழைக்கு உண்டான வெயிலா இல்ல நார்மலா அடிக்கிற வெயிலா?
4: மழைக்கு உண்டான
2: வெயில
4: தான் இருக்கு, ஆனா மழை மட்டும் வர மாட்டேங்குது. அவ்வளவு வேட்டடா இருக்கு மழை வர மாதிரி, ஆனா மழை தூரல் கூட வர மாட்டேங்குது.
2: அப்படி இருக்கு. சரி, மழை வருதுன்னு நம்புவோம். மழை காலம் தான் அப்படியே ஆரம்பிச்சுட்டே இருக்காங்களே, எங்க ஊருக்கே வந்துருச்சு. ஆமா, கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப பெண் சுதந்திரம், இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க, உங்களுக்கு உங்க கணவர் எல்லாம்
4: பத்தி பேசிட்டு இருக்கோம், நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கீமு கீப்பு கீப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி 2000க்கு முன்னும் 2000க்கு பின்னும் 2 வகையா பிரிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்ப வந்து இருந்ததுக்கும் இப்ப இருக்கு ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இப்ப ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வாழ்க்கைத்துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை பெண்ணுக்கு இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப என்னுடைய கல்யாணத்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ள பிடிச்சிருக்கா என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது, எதுவும் பேக்கவும் இல்ல. எல்லாம் பெரிய பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில நாம இருந்தோம். ஆனா இப்ப அதே நான் ஏன் பசங்களுக்கு செய்யக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு மட்டும் பிடிச்சிருக்கான்னு கேட்கல, அந்த பெண்ணுகிட்டையும் பிடிச்சிருக்கா என்ன, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீ சொல்லணும், இல்லைனாக்கா வேண்டாம்னா வேண்டாம் சொல்லிடுன்ற மாதிரி உரிமையோட நம்ம
2: சொல்றோம். கேட்க முடியல,
4: கேட்க முடியல, அப்படி கேட்கக்கூடிய இடத்துல இல்ல, அந்த விவரமும் இல்லைன்னு இருக்கும். ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் வேற
2: மாதிரி,
4: இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்க வளர்ற விதம் வேற
2: மாதிரி அப்படிதானே இருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்க விரும்புறவங்கள முடிக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக நம்ம குழந்தைங்க நம்மள்ட்ட வந்து தைரியமாவே கேக்குறாங்க.
4: எல்லாரும் வீட்லயும் என்ன மாதிரி நிறைய குடும்பம் இருந்தது. ஆனா அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வந்து எனக்கு அடுத்து வந்து எங்க வீட்டுல வந்தவங்க ஓரத்தவங்களை பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டுதான் பண்ணனா, அந்த மாதிரி இப்ப கொஞ்ச நாள்லயே மாற்றம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி கிடையாது, பெண் சுதந்திரம் நிறையவே இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பேசுரிமைன்றது வந்து அப்பா வீட்டுல இருந்த மாதிரி அங்க இருந்த மாதிரி இங்க கிடையாது. ஒரு பூவை வந்து அங்க வச்சுக்கிற மாதிரி இங்க வச்சுக்க முடியாது. பிடிச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியாது, பசிச்சா சாப்பிட முடியாது, பிடிச்ச சாப்பாடும் சாப்பிட முடியாது. ஒரு பண்டிகை நாட்கள்லதான் ட்ரெஸ்ஸுங்களை எடுக்கணும்னா அதுக்கும் வந்து மாமனார் மாமியார் பர்மிஷன் வேணும். அதுலயும் வந்து மாமியார் எடுத்து வச்சிருக்கிறதுல அவங்களா பார்த்து கொடுப்பாங்கனாக்கா வாங்கிக்கணும். அந்த மாதிரி சொல்லல.
2: ஒரு சில பேர் பயப்படுறதே இல்லையே.
4: அப்படித்தான் இருந்தா ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீயே மாமியார் ஆயிட்ட, நீ இன்னும் உங்க மாமியார் கிட்ட பயப்பட்டுக்கிட்டு அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நடந்துட்டு இருக்க, அவ்வளவு
2: பயம்.
4: மரியாதை கலந்த பயம், அது இல்லாம பழக்கமா ஆயிடுது இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்தா. ஆனா என்னுடைய சுதந்திரம் பறிப்போச்சுன்றதுக்காக நான் என் மருமகளுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை பறிக்க கூடாது, அது தப்பு இல்லையா?
2: ஆமா கண்டிப்பா, நம்ம அனுபவிச்சதை நம்ம பிள்ளைகளோ நம்ம மருமக்கமாரோ அனுபவிக்க கூடாது அப்படிங்கறது தானே. ஒரு பெண்ணா இருந்துட்டு நம்ம இது பண்ண வேண்டியது, நம்ம தான் இவ்வளவு ஸ்ட்ரகிள்குள்ள இருந்தோம், ஆனா நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கொடுக்க கூடாது. கரெக்ட், நீங்க பண்றது ரொம்ப நல்லது.
4: அவங்க வந்த நாள்ல இருந்து அவங்களுக்கான உரிமை எதுவுமே நல்லா பறிச்சதே கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு உங்க விருப்பத்துக்கு என்ன செய்யணுமோ செய்யணும் சொல்லிட்டுதான் நான் சுதந்திரம் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எனக்கெல்லாம் வந்து பூ வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னாக்கா எங்க வீட்டுல செடிங்க நிறைய இருக்கும், பூவெல்லாம் நிறைய வச்சுப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி தலைமுடியும் நிறைய இருக்கும். ஆனா எங்க வீட்டுக்கு வந்த பின்னாடி, கல்யாணம் பண்ணிட்டு வந்த பின்னாடி வீட்டுல ஒரு செடி இருந்தது, ஏகப்பட்ட பூ வரும். அதுல வந்து எங்க மாமியார் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு
2: அத்தையும் பூ நிறைய வைக்கிறவங்களா இருப்பாங்களோ, சாமிக்கு இமிக்கு அதிகமா வச்சிருக்கலாம்.
4: இருந்தாலுமே பூ இருந்தாலுமே வந்து வெட்டிக்க கூடாது. நம்மளுடைய சுதந்திரம் வந்து நிறைய இடத்துல பறிப்போகுது. அதுல கீமோ கீப்போன்ற மாதிரி அந்த விஷயமும் இருக்கு. ஆனா இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம தனி கொடுக்கணும்னு வந்த பின்னாடி நமக்கான உரிமைகள் வந்து கணவர்கிட்ட வந்து எந்த வித
2: சொல்ல முடியாது.
4: மொத்தமா சேர்ந்து வட்டி முதல்ல எல்லாம் எங்கிட்டயே இருக்கு.
2: அப்புறம் அதான் ஒரு இடத்துல பறிக்க பிடிச்சுன்னா இன்னொரு இடத்துல நமக்கு தாராளமா கொடுக்கப்படும். அதான வாழ்க்கை.
4: நன்றிக்கா
2: உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல்கா வேணும்?
4: எனக்கு வந்து பாண்டவர் பூமி படத்துல இருந்து அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த பாட்டை கொடுத்தாங்க.
2: கண்டிப்பா தந்துடலாம்க்கா. தேங்க்யூக்கா.
4: நன்றிங்க.
2: நன்றிக்கா. வசந்தி அக்கா தான் அரூர்ல இருந்து பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ஒரு அவங்க சொன்னாங்க கீமு கிபி மாதிரி 2000 முன்னாடி 2000 பின்னாடி அப்படியே எடுத்துக்கலாம். ஆமா உண்மைதான். அந்த நாளையில வந்து ஒரு ஒரு விஷயங்களும் பெண்கள் வந்து பண்றதுக்காக பயப்படணும், அவங்கள கேட்கணும் இவங்களை கேட்கணும் அப்படி இப்படின்னு எல்லாமே எல்லா விஷயங்களுமே கேட்டு கேட்டு தான் செய்யணும், இல்லைன்னா அது மறுக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது. பெண்களுக்கான உரிமைகள் ஓரளவு கிடைக்குது. அந்த உரிமைகள் கிடைக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து ஆண்கள மாதிரியே பண்ணணும் செய்யணும், எல்லா விஷயங்களுமே அதே மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தேவையில்லாத விஷயங்களையுமே பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சில இடங்கள்ல மறுக்கப்பட்டு ஒரு சில இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம அந்த சுதந்திரத்தை வந்து ஒரு உரிமையை வந்து நம்ம வந்து ஒழுங்கா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா கணேசனை நான் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கொஞ்சத்தை கட்டுவர் என் சொந்தம்மா. காத்திருக்கும் அத்தை மவன் கண் கலங்கி நிற்கையிலே நேற்று வந்த ஒருவனுக்கு மாற்று மாலை போடுவதே. காத்திருக்கும் அத்தை மவன் கண் கலங்கி நிற்கையிலே நேற்று வந்தன்

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:45 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கான சுதந்திரம் எதிலிருந்து ஆரம்பிக்குது, இதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சி முழுக்க நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில ஒரு நேர்மே வாட்ஸ்அப்லயே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: வணக்கம் உறவுகளே. என்னை பொறுத்த மட்டும் பெண் சுதந்திரம் அப்படின்றது வந்து நம்மளுடைய புராண காலங்கள்லையும் சரி, சமூகத்தினுடைய நாகரிக வளர்ச்சியிலும் சரி, பல பரிணாமங்களை கடந்து இன்னைக்கு வந்து ஒரு பெண் சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாங்கள் ஆணுக்கு சரி நிகராக நாங்கள் செய்வோம் அப்படின்றது தான் வந்து பெண் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பெண் சுதந்திரம் அப்படின்றது வந்து முந்தைய காலகட்டங்களில் இருந்திருக்கு. எப்படின்னு சொன்னால், ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் இந்த சமூகத்தில் தனியாக தன்னுடைய அடுத்த தலைமுறையை, தன்னுடைய வாரிசை வந்து சரியான முறையில், சரியான வழியில் வளர்த்து இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல மனிதனாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது அப்படின்றா, அது பெண் சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். முன்னாடி வந்து அந்த சுதந்திரங்கள் இல்லாமல் இருந்தது, இப்போ அந்த இதை உடைச்சு இன்றைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய உணர்வுகளை சரியான விதத்தில், சரியான முறையில் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சரியான முறையிலே அதை கடந்து செல்லக்கூடிய, ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கணும், ஒரு பிரச்சனை இல்லாட்டியும் கூட சந்தோஷம் இருந்தாலும் நம்ம வந்து ஒன்றா தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு உணர்வு ரீதியான புரிதல் தான் நான் என்னையை பொறுத்த மட்டும் பெண் சுதந்திரம் சொல்லுவேன். மற்றபடி வந்து நிறைய இடர்பாடுகள் இந்த சமூகத்தில் இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய சக்தி ஒரு பெண்ணுக்கு உண்டு. ஏன்னா ஒரு பெண் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. அதனால தான் பாரதி சொன்னான், புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாரதி கண்ட புதுமை பெண் எங்கே அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. இங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி பெண்ணும் ஒரு பாரதி கண்ட புதுமை பெண் தான். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சமூகத்தை சரியான வழியில் நடத்த உங்களால் முடியும். அதை நீங்கள் வந்து செயல்படுத்தினாவே போதும். ஆணுக்கு நிகராக நாம் வந்து தீய வழியில் இந்த சமூகத்தை நடத்தாமல், ஆணை விட பெண் மிகவும் உயர்ந்தவள், சிறந்தவள் என்கிற ஒரு கோட்பாட்டோடு நல்ல வழியில் இந்த சமூகத்தை நடத்தி செல்ல வேண்டும். அது உங்கள் ஒவ்வொருவரினுடைய கடமை. நன்றி.
3: கோயம்புத்தூர்ல இருந்து ஜெரால்டு அவங்க தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ரொம்ப அருமையான தகவலை தந்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு என்னதான் பெண் சுதந்திரத்தை பத்தி நம்ம பேசினாலுமே, ஒரு சிங்கிள் மதரா, ஒரு கணவரோட துணை இல்லாமல், ஒரு ஆண் துணை இல்லாமல், கூட பிறந்தவங்களோட துணை இல்லாமல் ஒரு சிங்கிள் மதராக இருந்து ஒரு குழந்தைகளை வளர்க்குறது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா அவங்க பல இந்த சமூகத்தில் வந்து பல ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்குமே ஆளாக வேண்டிய கட்டாயத்தின் பேரில், அதையெல்லாம் தாண்டி பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரி பெண்கள் வந்து இப்போ வந்து நிறைய பெண்கள் குழந்தைகளை வளர்த்து நல்ல நிலைமையிலையுமே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே, ஒரு சிங்கிள் பேரண்ட் எல்லாருக்குமே, சிங்கிள் மதர் எல்லாருக்குமே ஒரு ஒரு மனசார ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம வந்து நிகழ்ச்சியோட முடிவு பகுதிக்குமே வந்தாச்சு. சரி, இவ்வளவு நேரம் பெண் சுதந்திரத்தை பற்றி நிறைய விஷயங்களை பேசிட்டோம். ஆனால் இதையெல்லாம் பேசுகிற நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். நம்ம வீட்டு பொண்ணு அவங்களுக்கு பிடிச்சதை பிடிக்கணும்னு படிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போமா? அவங்களுக்கு பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் அவங்களோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்குறோமா? அவங்களோட வாழ்க்கையை பற்றி அவங்களே ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவை ஏற்றுக்க தயாராக இருக்கிறோமா? மற்ற பெண்களுக்கு சுதந்திரம் வேணும்னு பேசுகிற நாம் நம்ம வீட்டு பெண்களுக்கு அதே சுதந்திரத்தை கொடுக்குறோமா? ஏன்னா பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனால் நமக்கு பிடிக்காத ஒரு முடிவை ஒரு பெண் எடுக்கும்போது அவங்களோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்கறது தான் உண்மையான மாற்றம். ஒரு பெண் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தாதான் நல்ல வாழ்க்கை, நல்லவங்கன்னு சொல்லி அவங்க தனக்கு பிடிச்ச மாதிரி வாழும்போது மட்டும் அவங்கள தப்பா பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு? ஒரு பெண் எப்படி வாழணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வாழ விரும்புறாங்கன்னு நாம எப்பயாவது கேட்டிருக்கோமா? நமக்குள்ள இந்த ஒரு கேள்வியை நம்ம மனசுல கேட்டு பார்த்தாலே பெண் சுதந்திரத்தை பத்தி நாம இன்னும் எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும். அது மட்டும் இல்லாம பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது பெண்களை பத்திய ஒரு விவாதம் மட்டுமல்ல, பெண்களை நாம எப்படி பார்க்குறோம், அவங்களுடைய விருப்பங்களை எப்படி மதிக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுற ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்து நம்ம சிந்தனையில் எதையெல்லாம் மாற்றிக்கணும்னு யோசிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு கடமை அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. பெண் சுதந்திரம் எங்கேருந்து தொடங்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நானுமே சொன்னேன் எல்லா நேயருக்குமே இது பயனுள்ள தகவலாக இருக்கும். மழையின் காரணமாக ஒரு நிறைய பேர் வருவீங்க அப்படின்னு நினச்சேன். மழையின் காரணமாக எல்லாருக்கும் சிக்னல் எடுத்துச்சா, இல்ல சில பல வேலைகள்ல இருந்திருப்பீங்க அப்படின்னு கூட நினைக்கிறேன். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: ஏதோ பிறந்தோம் ஏதோ உழந்தோம், ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்செல்லாம் ஆடி தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஈத்துக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: ఆత్మలోసై ఎఫ్ఎం 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பசங்களுக்கு பொன்மகன் சேமிப்பு திட்டம் என்று இருக்கிறது, பிபிஎஃப் என்னும் பொன்மகன் சேமிப்பு திட்டம். அதுல வந்து எந்த பொதுமக்கள் வேணா சேர்ந்துக்கலாம். அதுல வந்து என்ன எப்படின்னா 7.1 வட்டி கிடைக்குது. அதுலயும் இப்ப உதாரணத்துக்கு வந்து அதுல மினிமம் வந்து 500 ரூபாய், குறைந்த டெபாசிட் 500 ரூபாய் ஒரு ஃபினான்ஷியல் இயரில், மேக்ஸிமம் வந்து 1.5 லட்சம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் மாதம் கட்டுறாங்க அப்படின்னா, அவங்க 15 வருஷம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த அவங்க கட்டுற தொகை 1,80,000. அவங்க 15 வருஷம் கழித்து வட்டியோடு சேர்த்து அவங்களுக்கு 3,25,000 கிடைக்கும். இது என்னென்னா அவங்க கட்டுற பணத்துக்கு வட்டிக்கு வட்டி கொடுக்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னும் வட்டிக்கு வட்டி கொடுக்கறதால அவங்களுக்கு வந்து அந்த வட்டியே வந்து 1,45,000 கட்டின 1,80,000 தொகைக்கு 1,45,000 வட்டி சேர்த்து 3,25,000 ரூபாய் கிடைக்கும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4. நெய்தல் பெண்ணே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. ஒரு குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகி வரும்போது அவங்க என்னதான் தப்பு பண்ணாலுமே அது தன்னோட குழந்தைதான்னு அவங்கள நம்ம மன்னிச்சு ஏத்துப்போம். இதே இது ஒரு 3rd பாலினத்தை சேர்ந்த ஒரு பெண் இல்லனா ஒரு ஆண் தனக்குள்ள மாற்றம் வந்து தான் தனக்கான அடையாளத்தோட வாழணும்னு நினைக்கும் போது அவங்கள அவங்களோட குடும்பம் மட்டும் இல்லங்க, இந்த சமூகமே அதை ஏற்க மறுக்குது. அவங்களையும் அவங்களோட அடையாளத்தோட வாழ விட்டோம்னா அவங்களும் கண்டிப்பா இந்த சமுதாயத்துல தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி முன்னேற முடியும்னு நிரூபிச்சிருக்கிறவங்க தான் திருச்சியை சேர்ந்த திருநங்கை ரியானா சூரி. சோ இன்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில நம்ம திருநங்கை ரியானா சூரி பத்தி தான் தெரிஞ்சுக்க இருக்கோம். சேர்ந்த திருநங்கை ரியானா ஸ்கூல் படிக்கும் போதே தனக்குள்ள வந்து இந்த பாலின மாற்றம் இருக்கிறத உணர்ந்திருக்காங்க. சோ உணர்ந்தாலுமே தன்னோட கல்வி பறி போயிடக்கூடாதுன்னு அதை வெளிப்படுத்தாமலேயே தொடர்ந்து தன்னோட படிப்புல மட்டுமே கவனம் செலுத்தி திருச்சியில இருக்கிற ஒரு கல்லூரியில தன்னோட இளங்கலை படிப்பை முடிச்சிருக்காங்க. கல்லூரியில படிக்கும் போதே கரகம், காவடி, ஒயில், பறை, சிலம்பு மாதிரியான கிராமிய கலைகளையும் கத்துக்கிட்டு அங்க இருக்கிற கல்லூரி மாணவர்களுக்கும் நடன வகுப்பு எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த நேரத்துலதான் அவங்களோட அப்பா தவறி போகவும் குடும்பத்தோட பொருளாதார தேவைக்காக வேலைக்கு போகணும்னு இருக்கும்போதுதான் தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்திருக்காங்க. நம்ம எல்லாம் பலருக்குமே நல்லாவே தெரியும், இவ்வளவு நாள் ஆனா தன் கூட இருந்த தன்னோட பையன் திடீர்னு தனக்குள்ள வந்து பெண்மைக்கான தன்மைதான் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா கட்டாயமா அந்த வீட்டுல பிரச்சனை வரும். சோ அப்படிதான் ரியானா வீட்லயுமே பிரச்சனை வந்திருக்கு. இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு தன்னை மாதிரி இருக்கிற மற்ற திருநங்கை கூட சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்கறது, படிப்புக்கு தேவையான உதவிகள் செய்யறதுன்னு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தள்ளுவண்டியில ஒரு உணவகம் தொடங்கியிருக்காங்க. சோ இதுவும் பத்தாதுன்னு மாடலிங் துறையில இறங்கி மிஸ் திருச்சி 2022 14 பெண்கள் மட்டுமே கலந்துகிட்ட போட்டியில கலந்துகிட்டு இவங்க 2வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னை இன்னும் தயார்படுத்திட்டு டெல்லியில நடந்த மிஸ் டிரான்ஸ் குயின் போட்டியில தமிழ்நாடு சார்பா கலந்துகிட்டு மிஸ் டேலண்ட், சவுத் இந்தியா அம்பாசிடர்னு 2 பட்டங்களை வாங்கியிருக்காங்க. 2022 மிஸ் கூவகம் போட்டியில 2வதாகவும் 2023 மிஸ் யூனிவர்ஸ் டிரான்ஸ் இந்தியா பட்டமும் வாங்கியிருக்காங்க. சோ இதுவுமே போதாதுன்னு 2025 செப்டம்பர்ல கம்போடியாவில் நடந்த மிஸ்டர் அண்ட் மிஸ் மெஜஸ்டிக் இன்டர்நேஷனல் போட்டிக்கு இயக்குனராக தேர்வு செய்யப்பட்டு இந்திய சார்பா திருநம்பி திருநங்கை மாடல்களை தேர்வு செய்யற பொறுப்பையுமே தன் வசம் ஆக்கியிருக்காங்க. இப்போ பாரம்பரிய முறையில மூலிகை குளியல் பொடிகளை தயாரிச்சு அதை விற்பனை பண்ணிட்டு வராங்க. அடிப்படை உரிமைன்னு ஒன்னு எல்லாருக்குமே கிடைச்சா மட்டும்தான் அவங்க வாழ்றதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். சோ அத தன்னோட வெற்றி மூலமா வெளிப்படுத்தி இருக்கிற திருநங்கை ரியானா சோரிக்கு கடல் ஓசிஎஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். திருநங்கை ரியானா சோரி மாதிரியே இருக்கிற ஒவ்வொரு திருநங்கைகளும் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு ரியானாவை ஒரு முன்னோடியா கூட நீங்க எடுத்துக்கிட்டு முன்னேறலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசிஎஃப்எம் 90.4.

0: ஓசைஎஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சோசப்பு. மார்க்கெட்ல மீன் வியாபாரம் பாக்குறேன். வயசு 62. 35 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டைப்பட்டத்துல உள்ளூர் போட்டில் கடலுக்கு போயிருந்தோம். 3 பேர் தான் கடலுக்கு போவோம். 3 பேர் கடலுக்கு போனாக்கி அங்கேருந்து ஒரு போட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சு, கீர் வேலையாயிடுச்சு. அதோட எந்த இப்போ டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடல் ரிப்பேராக போன உடனே ஒரு 6 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லையா, அந்தளவுக்கு இருந்தான். 2 பேரும் மயங்கிட்டாங்க. ஒருத்தர் மயங்கிட்டார், ஒருத்தர் அவர் கண்டிஷன் தப்பி போயிட்டார், இன்னொருத்தர் கொஞ்சம் பேசி நாங்கள் 2 பேர் இருக்கோம். நான் அணியத்தில் உட்காந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காண்டி அங்கேருந்து காற்று வீசிக்கிட்டு அந்த துண்டெடுத்து தோளில் போட்டுக்கிட்டு ஏதாவது கருப்பு தெரியுமா கருப்பு தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி மறுவா ஒரு 3 நாள் கழித்து நண்டு வலை விடுறதுக்காண்டி ஒரு வண்ணம் ஓடிடுச்சு. வண்ணம் ஓடிக்கிட்டு எங்கள் லாஞ்சி பக்கத்துலேயே கொடியை நட்டிக்கிட்டு கொடியை தூக்கி போட்டு வலை விட்டாங்க. வலை விட்ட உடனே அவர் சொன்னார்,

0: எங்களால் இழுத்துட்டு போக முடியாது, நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், என்ன ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த கொடி பிடிக்கும் போது நீங்கள் எங்களோட வாங்க, வந்து எங்களோட கடலுக்கு போங்க, கடல் அந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெண்டு பேரை போட்டுட்டு நான் மட்டும் என்னை இறக்கி விட்டு நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன், அவர் கொஞ்சம் மயங்கிட்டார், இன்னொருத்தர் மயங்கிட்டார். தெளிவாக இருந்தோடனே என்னை மட்டும் கூட்டிட்டு சேதாவட்டத்துக்கு வந்துட்டாப்ல. உடனே எங்கள் ஓனரை போய் பார்த்தேன், அந்த போட்டு ஓனரை. அவர் ஏன்பா அவர் ரெண்டு பேரையும் விட்டுட்டு நீ மனசு எப்படி வந்த, ரெண்டு மூணு பேர் வந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினேன். அதோடு என்ன பண்ணிருந்தார், நீங்கள் ரெடி பண்ணுங்க, ஏதாவது சாப்பாடு அவர் அவங்களை வாங்கிட்டு போகணும், காலையில் 5 மணிக்கு தான் போவாங்க போட்டு போ வல்லம் வலை பிடிக்க, எப்படி 8-10 மணி அங்கே வலை பிடிக்கிற இடத்துக்கு. நான் அந்த ஓனரும் இன்னொருத்தர் வந்து அந்த போட்டில் வந்தோம், வந்து திரும்பி அந்த கொடியை பார்த்து போட்டை கட்டி இழுத்துட்டு வந்தோம். 6 நாளாக கடலில் நடந்த அனுபவம் எனக்கு சரியான அனுபவம், பயங்கரமான அனுபவம் அது. அப்புறம் ஓனர் எங்களை ரொம்ப பேசினார், ஏன் நீங்கள் போட்டு போனால் போயிட்டு போகுது, ருக்மான் சொல்கிற ஒரு ஓனர் கோட்டப்பட்டினத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்போ, ஒரு 7-8 போட்டு போட்டிருந்தார், கஞ்சியை கரைத்து அவங்களுக்கு வாயில் ஊற்றி அதை திரும்பி இழுத்துட்டு வந்தார். அது என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி, 6 நாள் கடந்தது.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. நம்ம ராமநாதபுர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக நிறைய இந்த கைவினைப் பொருட்கள் அப்புறம் உணவுப் பொருட்கள்லாம் செஞ்சு விற்பனை பண்ணி அதில் தனக்குன்னு ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிற மகளிர் சுய உதவி குழுக்களும் சிறப்பான முறையில் செயல்பட்டுட்டு வராங்க. ஸோ எப்படி நம்ம ஊரில் கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஒரு குழுவாக இணைஞ்சு பொருட்களை செஞ்சு விற்பனை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்களோட ஊர்களில் கிடைக்கிற பொருட்களை வச்சு அவங்க சிறப்பான முறையில செஞ்சு விற்பனையும் பண்ணிட்டு வராங்க. அப்படி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில இருக்கிற கான்கே துர்வா பகுதிகளில் இருக்கிற சுய உதவி குழுக்கள்ல இருக்கிற பெண்கள் எல்லாருமே இந்த மாட்டு சாணத்துல அகல் விளக்குகள் செஞ்சு விற்பனை பண்ணிட்டு வராங்க. இந்த அகல் விளக்குகளை 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரைக்குமே விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்காத விளக்குகளா இருக்கிறதால அங்க இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு பெரிய வாழ்வாதாரமாவே இருக்குதுங்க. ஸோ இந்த விளக்குகளை பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்டிகை நாட்கள் செய்வாங்க. அதுலேயுமே குறிப்பாக தீபாவளி கார்த்திகை மாதம்லாம் வரும்ல, ஸோ அந்த நாட்கள் தான் அதிகமாக விற்பனை செஞ்சுட்டு வராங்க. ஸோ நம்ம பகுதிகளிலையுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக மாடுகள் நடமாட்டத்தை நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேரோட வீட்லையுமே மாட்டு பண்ணையெல்லாம் இருக்கும். நம்ம பகுதிகளையுமே நம்ம நினைச்சா இல்லை நம்ம முயற்சி பண்ணால் கட்டாயமாக நம்மளால இந்த விளக்குகளை செஞ்சு விற்பனை பண்ண முடியுங்க. ஸோ இந்த விளக்குகளை எப்படி செய்யறதுன்னா முதல்ல நம்ம காஞ்ச மாட்டு சாணத்தை சேகரிச்சுட்டு அதில் இருக்கிற தூசி எல்லாத்தையுமே நீக்கி அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு காஞ்ச சாணத்து கூட கொஞ்சமாக களிமண் அப்புறம் தண்ணியும் சேர்த்து அதை விளக்கு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பதத்தில் நல்லா பிசைஞ்சிட்டு நம்மளோட கையினாலேயோ இல்லை விளக்கு செய்கிறதுக்கான அச்சுலாம் இருக்கும்ல, ஸோ அந்த அச்சு வச்சு கூட நம்ம விளக்குகளாக செய்யலாம். செஞ்சதுக்கு அப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் எண்ணெய் திரி போட்டு நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க. ஸோ இது இயற்கை சூழலுக்கு உகந்ததாக இருக்கிறதால நம்மளும் இதை செஞ்சு விற்பனை பண்ணி லாபம் பார்க்கலாம். முக்கியமாக பண்டிகை நாட்களில் இது நமக்கு நல்ல லாபம் தரும் தொழிலாகவும் இருக்குங்க. எங்கள் வீட்டில் மாட்டு பண்ணை இருக்குது அப்படின்னு சொல்கிற பெண்கள் தாராளமாக இந்த விளக்குகளை செஞ்சு கூட நம்ம விற்பனை பண்ணி லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 ஒன்பதாவது மாதத்துல இருந்து 2012 ஒன்பதாவது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசிய போய் போடுங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்டலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

இணைஞ்சிருக்கீங்க நேதல் பெண்ணை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக நாமதி. தாய்ப்பால் குடிக்கிறதால பால் குடிக்கிற குழந்தையை விட பால் கொடுக்கிற தாய்க்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு தெரியாமலே நிறைய பெண்கள் வந்து இந்த பால் கொடுத்தா தன்னோட அழகு போயிடும், சரியான தூக்கம் இருக்காது, நினைச்ச சாப்பாடை சாப்பிட முடியாது, நினைச்ச ட்ரெஸ் போட முடியாது அப்படின்னு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனா நிறைய பேருக்கு இந்த தாய்ப்பால் கொடுக்கறதால கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுமே அதை அவாய்ட் பண்றாங்க. சோ அதை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதால ஏற்படுற நன்மைகள் என்னன்னு தெரியாது அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கான நெய்தல் பெண் நிகழ்ச்சி கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெண்களுக்கு வந்து பொதுவா வர புற்றுநோய்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை அப்புறம் மார்பக புற்றுநோய். நம்ம தாய்ப்பால் கொடுக்கறது மூலமா இந்த மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான அபாயத்தை குறைக்குதுன்னு சொல்லாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த கர்ப்பப்பையில ரத்த போக்கு இருக்கும். சோ நம்ம தாய்ப்பால் கொடுக்கும் போது இந்த ரத்த போக்கை கட்டுப்படுத்தி நம்மளோட கர்ப்பப்பைய பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இது ரொம்பவே உதவி செய்யுது. மூணாவதா தாய்ப்பால் கொடுக்கும் போது பெண்களோட உடம்புல இருக்கிற கலோரிகளை எரிச்சு கர்ப்பமா இருக்கும்போது அவங்களோட உடல் எடை அதிகரிச்சிருக்கும்ல, சோ அந்த எடையை குறைக்கவுமே உதவுதுங்க. நாலாவதா தாய்ப்பால் கொடுக்கிற பெண்களோட எலும்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்க உதவுது. சோ இதையும் தாண்டி தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில ஒரு வலுவான பிணைப்பு உருவாகுதுங்க. அதனால தாங்க தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில இருக்க அந்த பாசம் வந்து கடைசி வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அது அப்படியே தான் இருக்கும். தாய்ப்பால் கொடுக்கறப்போ தாயோட உடம்புல ஹார்மோன் சுரப்பு ஏற்படுறதால தாயோட மன அழுத்தம் குறையும். சோ இந்த உணர்வை தாய்ப்பால் கொடுத்த எல்லா பெண்களுமே கட்டாயமா அனுபவிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம தாய்ப்பால் கொடுக்கும் போது 6 மாசத்துக்குள்ள மாதவிடாய் நின்றுடுச்சு அப்படின்னா அது இயற்கையான முறையிலேயே நம்மளுக்கு கருத்தடைக்கு உதவுதுன்னே சொன்னாங்க. சோ இவ்வளவு நன்மைகள் வந்து இந்த தாய்ப்பால் கொடுக்கறது மூலமா ஒவ்வொரு தாய்க்குமே கிடைக்குது. அதனால கண்டிப்பா உங்களோட மகளா இருக்கட்டும், இல்ல மருமகளோ, இல்ல சகோதரியோ யாராவது தாய்ப்பால் கொடுக்காம இருந்தாங்கன்னா கட்டாயமா அவங்க கிட்ட இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அவங்கள கொடுக்க சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அத கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸ்னு ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. நம்ம அடிக்கடி பேப்பர்ல பாத்திருப்போம், அதே மாதிரி ஒரு சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், நாங்க குரூப் 4 தேர்வு எழுத போறோம்னு. சோ இந்த குரூப் 4 தேர்வுனா என்னன்னு தெரியாத நிறைய பேர் இருப்பீங்க. சோ எல்லாருமே இந்த குரூப் 4 தேர்வு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கான நம்மளோட நிகழ்ச்சியில அதை பத்தி சொல்ல போறோம். சோ முதல்ல இந்த குரூப் 4 தேர்வுனா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால நடத்தப்படுற ஒரு போட்டி தேர்வு தாங்க. சோ இன்னும் இதை ஈஸியா சொல்லணும்னா, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, சோ அந்த வேலைக்கு தகுதியானவங்க யாருங்கிறத தேர்வு வச்சு அதுல தேர்ந்தெடுக்கிறதுக்காக வைக்கிறதாங்க இந்த குரூப் 4 தேர்வு. இந்த குரூப் 4 மாதிரியே குரூப் 1 இருக்கு, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 5 தேர்வுகளுமே இருக்கு. சோ இதுல ஒவ்வொரு தேர்வுமே ஒவ்வொரு பணி நிமித்தம் இருக்கும். அதாவது இப்ப இந்த குரூப் 4 தேர்வு எழுதுறாங்க அப்படின்னா, அதுல வந்து என்னென்ன வேலைகளுக்காக எழுதுவாங்கன்னா, இளநிலை உதவியாளர் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்கல்ல அவங்க இருப்பாங்க, அப்புறம் தட்டச்சு அந்த டைப்பிஸ்ட், அதே மாதிரி குறுக்கெழுத்து தட்டச்சு, வனக்காவலர், சோ இந்த மாதிரி வேலைகளுக்காக தான் குரூப் 4 தேர்வு எழுதுவாங்க. சோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்மளோட தகுதிகள் என்னவா இருக்கணும்னா, கண்டிப்பா நம்ம வந்து 10ஆம் வகுப்பு இல்லைன்னா 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி அதுல வெற்றி அடைஞ்சிருக்கணும். அதே மாதிரி இதுல இளநிலை உதவியாளர் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு பணிக்கு வந்து கட்டாயமா பட்ட படிப்பு அவசியங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் எழுதும் போது நம்மளோட வயசு வந்து 21 இருக்கணும். இது வந்து ஒவ்வொரு சமூக பிரிவை பொறுத்தும் அந்த வயசு வித்தியாசம் மாறுபடும். அதே மாதிரி கைம்பெண்களுக்குமே இந்த வயசு வித்தியாசத்துல கொஞ்சம் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன தேர்வு முறைகள்லாம் இருக்கும்னா, முதல்ல வந்து எழுத்து தேர்வு இருக்குங்க. இந்த எழுத்து தேர்வுக்கு நம்ம என்னென்ன பாடங்கள்ல முக்கியமா படிக்கணும்னா, அறிவியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல், அப்புறம் வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா அப்புறம் தமிழகத்தோட வரலாறு தெரிஞ்சுக்கணும். புவியியல்ல வந்து இந்தியா மற்றும் தமிழக புவியியல் பத்தி தெரிஞ்சிருக்கணும். பொருளாதாரத்துல இந்தியாவோட பொருளாதார அம்சங்கள், சோ இது எல்லாம் பத்தி தாங்க அந்த எழுத்து தேர்வு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில பதவிகளுக்கு மட்டும் உடல் தகுதி தேர்வு வைப்பாங்க. அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்குங்க. சோ இதையும் தாண்டி இன்னும் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடைமுறையில நடக்கிற நிகழ்வுகளை பத்தியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி குரூப் 4 தேர்வு வினாத்தாள்கள்லாம் இருக்கும்ல, சோ அதை வச்சு கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்வோட அதிகாரப்பூர்வ பாடத்திட்டத்தை பதிவிறக்கம் செஞ்சு நம்ம அடிக்கடி அவங்க கொடுக்கிற தலைப்புக்கு முன்னுரிமை கொடுத்து கூட நம்ம படிக்கலாம். ஸோ நம்மளை தயார் பண்ணுறதுக்கு அடிக்கடி நம்ம இது மாதிரியான மாதிரி தேர்வுகளை எழுதலாங்க. குரூப் 4 பற்றின இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று சின்ன கவுண்டர் மற்றும் பொன்மணி செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: நல்லா மாட்டிக்கிட்டா, இவளை விட்டுறாதீங்க. ரெடியா?

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாண்டியம்மாள். நான் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது, மிக சின்னப்பாள கிராமம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். என் கணவரும் கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்னே வந்து என்னையை பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்னப்பாலுமே முழுசாக தெரியாது. எத்தனை வீடு இருக்குது, வீடு எங்கே இருக்குது, யார் பேர், எந்த விவரமே தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே என் குழந்தைய நானும் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னை ஒரு பாமன் ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினராக ஊர்லேருந்து சுயேட்சையாகவே எடுத்து வச்சாங்க. அந்த நேரம் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினச்சேன். நிறைய பிஎம்ஏ வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து 60 வருஷமாக அவங்க புறம்போக்கடத்துல தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கு வந்து நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் 24 லட்சம் ரூபாய்க்கு கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்படி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது எந்த ஆஃபீஸில் போய் எப்படி பேசணும், எப்படி போய் நம்ம மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, நம்ம கிராமத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை போய் கலெக்டர் சந்திக்கிறது, மின்சாரத்தை பற்றி கேம்பில் போய் மின்வாரியத்தில் அவங்ககிட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கலை. எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பு என் கிராமமும் கொடுக்குறாங்க. என் கிராமத்தலைவர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என் கூடவே வருவாங்க. அதேமாரி கிராமத்தில் என்ன நடந்தாலும் என்னை எங்கேயுமே என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மனு எழுதி கொண்டுக்கிட்டு போவோம். அப்புறம் அதேமாதிரி இந்த பாசி எடுக்கிறத பற்றி வெளிநாட்டில் இருந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குன்னு தெரியல. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு. ஆனால் எனக்கு பாசி எடுக்க தெரியாது. அப்போ பாசி எடுக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க, எப்படி எடுக்கிறீ, இந்த தொழிலை பற்றி என்ன, இந்த தொழில் போகிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதுக்கு மாற்று தொழில் ஏதாவது வேணுமா, எங்களால் ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு எப்போ முழுத்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று சின்ன கம்பர் மற்றும் பொன்மணி செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று சின்ன கம்பர் மற்றும் பொன்மணி செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: நல்லது

0: ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று சின்ன கம்பர் மற்றும் பொன்மணி செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று சின்ன கவுண்டர் மற்றும் பொன்மணி செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஆலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ் சபாஷ்.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று சின்ன கவுண்டர் மற்றும் பொன்மணி செல்வன் திரைப்படங்களில் இருந்து

சுயமா தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12-20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 லட்சம் வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சு பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4. வணக்கம். தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும். தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே ஏ சுமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் என ரெண்டு திட்டங்கள் இருக்கு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம், கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம். இதுல வந்து 19 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் யார் வேணாலும் சேர்க்கலாம், பொதுமக்கள் யார் வேணாலும் சேர்க்கலாம். இதுல வந்து குறைந்த பிரீமியம், அதிக போனஸ். அதுக்கப்புறம் வந்து அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு இருக்குது. அடல் பென்ஷன் யோஜனான்னா இப்போ பொதுமக்கள் வந்து அவங்கள இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ப்ரைவேட் ஸ்டாஃபு, ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா அவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க இல்லையா. இதில் வந்து பொதுமக்கள் யார் வேணாலும் நமக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னா இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். அதில் வந்து 19 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அவங்க இருக்கிறவங்க சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு மாதம் 1000 ரூபா பென்ஷன் வேணும்னா அப்படின்னா 19 வயசில் இருக்கவர் மாதம் 250 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ப்ரீமியம் கட்டினா போதும். 40 வயசு வரைக்கும் கட்டணும். அதுக்கப்புறம் அவருக்கு 60 வயசுக்கு அப்புறம் மாதம் மாதம் வந்து பென்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. ஸோ அதில் வந்து 60 வயசுக்கு அப்புறம் அவர் பென்ஷன் வாங்கிக்கலாம். சப்போஸ் அவர் இன்சூரண்ட் அவர் இறந்து போயிட்டார்னா அவரோட நாமினிக்கு வாங்கிக்கலாம். இதே மாதிரி அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்திலையும் அதே மாதிரி அவங்க வந்து மெச்சூரிட்டி ஏஜில் அவங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா அவங்களோட நாமினிக்கு வாங்கிக்கலாம். அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் பொதுமக்கள் சேர்றதுன்னா அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், ஏதாவது பேன் கார்டு, டிசி, மார்க் ஷீட்டு, இல்லாட்டி பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டு. அது வந்து 19 வயசுலேருந்து 55 வயசு உள்ள பொதுமக்கள் சேரலாம். இப்போ ஒரு 19 வயசில் ஒருத்தர் வந்து அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் எடுக்கிறாருன்னா மாதம் 875 ரூபா

0: கட்டினா போதும் அவருக்கு ப்ரீமியம். அவர் கட்டுறது வந்து மொத்த தொகை வந்து 55 வருஷத்துக்கு மெச்சூரிட்டி எடுக்கிறாருன்னா 430,000 கட்டுறாரு. அவர் கிடைக்கிறது வந்து 1,566,000 கிடைக்கும். இதில் அவர் கணக்கு துவங்கியதுல வந்து 3 வருஷம் கழித்து லோன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து அவருக்கு ஏதாவது கட்டினவருக்கு இறப்பு நேரிட்டால் அவருக்கு எப்படின்னா, அவர் 5 லட்சம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காருன்னா 5 லட்சம் முழுசாக கிடைக்கும். அது போக நாமினிக்கு அவர் எத்தனை வருஷம் அந்த ஸ்கீமில் இருக்காரோ, அந்த திட்டத்தில் இருக்கிறாரோ, அது வரைக்கும் இல்லைன்னா போனஸ் கிடைக்கும். இதில் வந்து போனஸ் எப்படின்னா எண்டோமெண்ட் அஷுரன்ஸுங்கிற குறித்த கால காப்பீடு திட்டம். அதில் வந்து ஒவ்வொரு 1,000 ரூபாய், இப்போ 5 லட்சம்னா 5 லட்சத்தில் எவ்வளோ 1,000 ரூபாய், 5,200 அவர் வருஷத்துக்கு கிடைக்கும் போனஸ். ஸோ எத்தனை வருஷம் அவர் வந்து அந்த திட்டத்தில் இருக்காரோ அத்தனை வருஷத்துக்கு அவ்வளோ போனஸ் கிடைக்கும். சப்போஸ் வந்து ஒரு 2 வருஷத்தில் வந்து திட்டம் ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்தில் இறந்து போயிடுறாருன்னா 5 லட்சம் முழுசாக கிடைக்கும். அது போக அவர் 2 வருஷம் அந்த திட்டத்தில் இருந்ததுக்கான போனஸ் கிடைக்கும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4 அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பரவின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியும் சார், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னாலும் புரியாது சார். வேணும்னு திமிரு செய்யாம இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சார், 9 வாட்டி நீங்க சொன்னது புரியல சார். ஒன்றை எப்படி நாம் புரிந்து கொள்ள, நான் இப்படி சொல்றேங்க, வெறும் சொல் தான், கருத்து ஏத்துங்க மந்திரம், வெறும் பேச்சு. கருத்து ஏற்றணும்ல, அந்த கருத்து ஏற்றக்கூடிய அந்த ஆற்றலை எது தரும் என்றால் வாசிப்பும் புத்தகங்களும் உனக்கு தரும். எனக்கு யார் என்ன சொன்னாலும் புரியும். உன் வயதுக்குரிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் செய்தி, முக்கியமா இளைஞர்கள், 10, 15, 16, 17 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், புத்தகங்கள் என்ன செய்யும் தெரியுமா? நீங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க என்ன நடக்கிறது என்கின்ற கவனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை புத்தகங்கள் தரும். ரீடிங் ஹேபிட் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ரீடிங்ங்கிறது சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியும் சார், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னாலும் புரியாது சார். வேணும்னு திமிரு செய்யாம இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சார், 9 வாட்டி நீங்க சொன்னது புரியல சார். சரி, ஏன் புரியாம போகுது தெரியுமா? நான் ஒண்ணு சொல்றேன், இந்த போனை எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது. புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் சொன்னாலும் புரியும். அந்த சொல், ஒரு சொல்லை இன்னொரு சொல் கடந்து, அந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லோடும் சேர்ந்து அந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த அடுத்த அடுத்த கட்டத்திற்கு போய்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த பயிற்சி இருக்குல்ல, அதுக்கு பெயர் தான் கல்வி, அதற்கு பெயர் தான் அறிவை கூர்த்திட்டுதல். அதனால் சொல்லுகிறேன், இந்த அறிவை கூர்த்திட்டு தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு சித்திரவேலி, சின்ன பாலத்துல இருந்து பேசுறேன். வயசு 50. கடலுக்கு ரெண்டு பேரும் மீனுக்கு தான் போவோம். ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கிடந்துட்டு வருவோம். ரெண்டு பேரும் வந்து இந்த மீனை கொடுத்துட்டு மறப்பு வர்றது. சின்ன போட்டுதான், நம்மளுக்கு பெருசு இல்லை. சின்ன போட்டுனால இந்த தீவுக்குள்ளே போவோம். இப்படி தீவுக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போவோம், வருவோம். காற்று வந்துச்சுன்னா வர முடியாமல் நாங்கள் சங்காடி கிடந்தோம் ஒரு நேரத்தில். ரொம்ப கடல் காற்றும் பொங்கிக்கிட்டு அந்த நைட்டு பூரா இல்லை, வலையை பிடிச்சிட்டு ஓடிடும்படுவா தான் மீன் பட்டுருச்சு. மீனை கழிச்சிட்டு ஓடும்படுவாக்க காற்று மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், குந்தாள முனைக்கு வந்தோம். வந்தோம் வர முடியலை, செத்துற முடியாது. இந்த நெசமத்தை கரை சேர முடியாது. சொல்லிட்டேன், பாயடிச்சு ஒடியாரம் போதே சொல்லிட்டேன், பாயை இழக்கிருங்க. பாயடிச்சு கொண்டா நான் தண்ணியில் பாய்ஞ்சு ஓடனிலாக்கு நான் பாய்ஞ்சிடுவேன் அப்படின்னு. அதோட பாயினா கிழிஞ்சிருச்சு. தாளை பார்த்து தன்னால் மர திருப்பியே தீவுக்க போயிட்டோம். அப்புறம் காற்றுக்குள்ள அந்த ஐயாவையும் ஆத்தாவையும் நேர்ந்து ஓ எப்படியோ தப்பிதோடி வந்துட்டோம். வந்து தான் இங்கே இருந்து கேட்கும்போது நீங்கள் வருவே வருவீன்ட்டு இருந்தால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா தப்பிச்சு குப்பிச்சு வந்து பிள்ளைகளை வளர்த்தோம், வாழ்மையாக்கணும். அப்படி இன்னொரு தரப்பு வரும்போது நைட்டில் வரும்போது காற்று இல்லாமல் கடந்துச்சு. நைட்டோட நைட்டு ஓடியாந்தோம். காற்று இல்லாமல் கடந்தது எப்படி தான் கடம்புச்சுன்னு தெரியலை. ஓரிச்சு பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு நங்காரம் போட்டாலும் பிடிக்க முடியலை. மலைக்குள்ள குத்து வச்சுட்டு இருக்கிறேன், தாங்க ஒன்றுமே செய்ய முடியலை. நம்ம பாலத்து முனைக்கு போயிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக இறங்கி இழுத்துட்டு வந்தோம். அப்புறம் கம்பை வச்சு போட்டு பார்த்தோம், நான் பொட்டலாக இருக்கோம். அதுலேருந்து இழுத்துட்டு வந்தேன் நைட்டில். அப்படின்னா போய் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கோம். எத்தனை புயல்லையே போய் போய் தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் பொழைக்கிறது இனிமேல் கண்காணமாக தான் இருக்கிறோம். இனிமேல் வயசும் போயிருச்சுன்னா பொழப்பும் இருந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண். என்னுடைய வீட்டில் பேசக்கூடிய மொழி உருது, அப்பா உருது, அம்மா தமிழ் வழி. அவங்களுக்கு 9 வயசுல கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு உருது எழுத படிக்க தெரியும். எங்க அம்மாக்கு, எங்க அம்மா தமிழ்ல பேசுவாங்க, எங்க அம்மா தமிழ்ல பேசுவாங்க, எங்க அப்பா ஃபுல்லா உருதுதான் பேசுவாங்க. கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா, ஒரு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தில் உருது பேசுகின்ற ஒரு பெண் எப்படி இவ்வளவு பயணங்களை செய்து PhD வரைக்கும் வாங்கி இந்த மாதிரி உலகமெல்லாம் பயணம் செய்து உலக தமிழ் சங்கத்திற்கு துணை தலைவரா வந்து உட்கார்ந்து இருக்கானா? என்ன பின்புலம் என்றால், அவள் வாசிப்பு, அவள் எந்த மத

0: புத்தகம் இல்லாமல் மதம் கிடையாது. மதவாதிகளுக்கே தெரிகிறது, இதை பரப்ப வேண்டும் என்றால் புத்தகத்தை தான் நாம் கையில் கொள்ள வேண்டும் என்று. புத்தகம் தான், தமிழர்களுக்கு ஒரு புத்தகம் உண்டு, தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்தது என்கிறான் பாரதி. திருக்குறள், திருக்குறளை, திருவள்ளுவத்தை, அவருடைய ஒரு குறளை, ஒரு எழுத்தை புரிஞ்சுனா போதுமே. ஒரு குறளுங்க, பல நேரங்கள் எனக்கு புரியறதே இல்லை. நீங்கள் எல்லோரும், நான் எல்லோரும் சேர்ந்து, ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் நான் வறுமையிலேயே இருக்கிறேன் பாருங்களேன். அந்த குறளை சொல்ற புரியுதா பாருங்க. இலர் பலராக காரணம், இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர் பலர் நூலாதவர்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும். வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பரவின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: 800,000 பேருங்க அப்ளை பண்றாங்க, 800 பேருக்கு தான் ஜாப். 800,000 பேர்ல 800 பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? இலர் பலராக காரணம் நோற்பார் சிலர், பலர் நூலாதவ. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லோரும் சேர்ந்து பயணித்து செய்கின்ற பொழுது அந்த தொகுப்பு கூடுகிறது. சிலர் மட்டும் செய்தால் பலன் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என்கிறான் வள்ளுவன். ஒன்றை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சி இருக்குல்ல, கடகடகடகடன் பேசினா புரியாதுங்க. எங்க பேச்சு பரம்பரையிலேயே அப்படிப்பட்டவர்கள் உண்டு, வேகமா பேசுவாங்க, அதை நம்ம கைத்தட்டி ஆர்ப்பரிப்போம் அந்த பேச்சை. ஆனா கடைசியா என்ன புரிஞ்சுது? புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலுக்கான அடித்தளம் எது கொடுக்கிறது என்றால் நூல்கள் கொடுக்குது. எது யார் பேசினாலும் புரியும் உனக்கு. ஏ, என்ன மந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன மந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறன்னு? என்னங்க கூட்டமா உட்கார்ந்துருக்கோமா? மந்த ஆடு பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆடு போய் ஒரு இடத்துல ஒரு குச்சி நீட்டிடுங்க, அதை தாண்டி குச்சிட்டு போவோம். குச்சியை எடுத்துருங்க, எல்லா ஆடும் அந்த இடத்துல வந்தா தாண்டி குச்சிட்டு போவோம். அதுக்கு பேர் தான் மந்த. இல்லை, நான் மந்தைகளில் ஒரு ஆடு இல்லை, நான் மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆடு. என்னுடைய பாதையும் சரியாக இருக்கலாம். இப்படி ஒருத்த எழுதுறாங்க, மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். இப்படி ஐக்கு
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: என்னை யோசிக்க வைக்கிறது லேட்ரல் திங்கிங் என்பார்கள், பக்கவாட்டில் யோசிப்பது அனலிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள், கிரிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள். ஒவ்வொன்றையும் நான் சிந்திப்பதற்கு எனக்கு வாசிப்பு துணை செய்து வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். வேகமா சொன்னா புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும், தமிழ் தானே. நான் ஒன்னு சொல்லட்டுமா, கற்றலின் முதல் தகுதி என்ன தெரியுமா தம்பி? தெரியலங்கிறத தெரியலங்கிறது வெளிப்படையா ஒப்புக்கிறது, அப்பதான் கற்றல் நிகழும். நான் இதை பல மேடைகள்ல சொல்லி இருக்கிறேன். ஒரு நாள் நான் பேசுறது கேட்கல சார், நான் பேசுறது கேட்கல சார், மைக் நல்லதான் சார், அது ஸ்பீக்கர் லூஸ் மேடம். நீ யார சொல்ற, நீ இது என்னன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? 30 வருஷமா பேசுறேன்னு தெரியணுமா இல்லையா? தெரில. நான் நேரா பிரவீன் சார் கிட்ட போனேன். சார், இன்னைக்கு உங்க புத்தக திருவிழால பேசுறேன் சார். சூப்பர் ப்ரொஃபசர், வாங்க, நீங்க பதவியேற்றதுல இருந்து வந்த முதல் கூட்டம் நல்வரவு அப்படின்னார். எனக்கு அவர் பேசுற தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ஆனா அவர் வேறு ஏதோ ஒரு மொழி வீட்டுல பேசுறாருன்னு தெரிது, ஆனா தமிழ்ல ஒரு தப்பும் இல்லை. பெரிய ஒரு மோட்டிவேஷன் தெரியுமா இது லாங்குவேஜ் டீச்சருக்கு? ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது பாருங்க, அவர்கிட்ட போய் கேக்குற சார், என் முன்னால ஏதோ ஒண்ணு வைக்கிறாங்க சார், கொம்புன்னு, அதுக்கு கொண்டெல்லாம் இருக்கு சார், அப்படிலாம் ஒண்ணு வைக்க மாட்டாங்களே மேடம், டோன்ட் வரி. இல்லை சார், அது சொன்னாதான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது. அவர் சீரியஸாக என்னை பார்க்குறாரு. எதை சொல்கிறீங்க? அது என்னமோ சொல்கிறாங்க சார், அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். நான் பேசினா அப்போ தான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது. மைக், எஸ், எதுக்குமே டென்ஷன் ஆகாத மாவட்ட ஆட்சியர் டென்ஷன் ஆன 30 வருஷமாக பேசுகிறேன். மைக்னா என்னன்னு தெரில உனக்கு? ஒரு ப்ரொஃபஸர்னு நம்பி இந்த பெரிய கூட்டத்தை ஏற்பாடு முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளவில்லை இதுவரைக்கும். எலக்ட்ரான், குரோட்டான், புரோட்டான் என்னமோ சொல்லி கொடுத்தார். மைக் நான் தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரிதா பாருங்க, வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமி, சின்னப்பள கிராமம். நான் வந்து சின்ன வயசுலேயே ஒரு 10 வயசுலனா கடலுக்கு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டில் 10 வயசில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடவும் மாதக்கணக்கில் தீவில் போய் தங்கியிருப்போம். அப்போ பிசிரஸில் வந்து அந்த தீவு இருந்துச்சு. அந்த அப்போ வந்து நான் எங்களுக்கு நல்ல சுதந்திரமாக தொழில் பண்ணேன். அங்கே இருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைய பேர், ஒரு 11 பேர் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். வரையில் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு வந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு வரையில் நல்லா நார்மலாக இருந்துச்சு. கடல் வந்து எப்போது மாதிரிக்கே நல்லா கிடந்துச்சு. வர வர வந்து கடல் சிற்றாண்டம் ஊடால வரையிலேயே மண்ணாளிக்கு பள்ளித்தீவுன்னு சொல்லுவோம் அப்போ, இப்போ வந்து பூமர்ச்சன் தீவு, அது ரெண்டு தீவுக்கும் ஊடால வரையிலேயே அந்த கடல் சிற்றம் வந்து அதிகமாயிருச்சு. அதிகமாக ஆக ரெண்டு கடலும் வந்து இந்த ஒரு வள்ளத்தில் தண்ணி எடுத்து வச்சோம்னா 3 வத்தையுமே ஒன்னா அப்படி 3 வத்தையும் ஒன்னா வரையில உள்ளக்க ஓடிடுச்சு. தாழ்ந்த உடனே என்ன பண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாமரத்தை பிடிச்சிக்கிட்டு தவிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்னு சூழ்நிலையில் அந்த ஆழ்கடலில் நாங்கள் என்ன பண்ணுவோம், தத்தளிச்சு வரையிலையே ஒரு வள்ளம் வந்து ஒரு வத்தம் மட்டும் அப்படியே தவந்து அப்படி தவந்து போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த ஆங்கரை மட்டும் வெட்டி விட்டுட்டு ஆங்கர் கைத்து இந்த வத்தையில் நின்று பிடிப்பான்னு சொல்ல, எங்கள் முன்னாடி இருந்த அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணாங்க, ஆங்கர் வெட்டி விடுறதுக்கு பதிலாக வத்தையில் இருந்த ஆங்கர் கைத்தை வெட்டி விட்டுட்டாங்க. வத்தை நகன்றுச்சு. அதோட நான் எங்கள் அக்கா பையன், 1.5 வயசு பையன், அவனைனா அதில் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் தப்பி போனதே வந்து மறுபிறவி தான். அதனா வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. சொன்னான்னு சொன்னால் எனக்கு கண்ணிலருந்து தண்ணி தான் வறுமை ஒழிச்சு வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதில் வந்து பாதிக்கப்பட்ட வந்து 6 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் இல்லை, 5 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் வந்துட்டோம். அதில் வந்து அந்த 5 பேருமே நம்ம கடற்கரையிலேயே வந்து முந்தல் மனைன்னு இருக்குல்ல, அந்த முந்தல் மனையிலேயே வந்து பாம்பலையே ஒதுங்கிடுச்சு. என்னோட வயசு வந்து இப்போ வந்து 56 வயசு. அப்போ 10 வயசுனா 46 வருஷம் ஆச்சு. எங்களோட கஷ்ட சூழ்நிலையினால அந்த தீவுக்கு போகிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரிக்க ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அப்போ வறுமையில் வாடினோம். என்னோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிட்ட உங்களுக்கு சின்னப்பாள கிராமத்தின் சார்பாக நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரைய தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரைய தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும், அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: எப்பொழுதும் கற்பதற்கு வெட்கத்தை தடையாக கொள்ளாதீர்கள். புத்தகம் உங்களுக்கு சொல்லித்தரும், என்னை வழிபடுத்துகிறது புத்தகங்கள். கம்ப ராமாயணம் என்னை வழிபடுத்துகிறது, குரான் என்னை வழிபடுத்துகிறது, பைபிள் என்னை வழிபடுத்துகிறது. ஏன் என்றால் ஒன்றை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற லேட்ரல் திங்கிங் எனக்கு புக்கு தருது. உதாரணத்துக்கு சொல்லவா, நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். பல பேருக்கு நமக்கு முன்னாலே நடக்கிற கொடுமை புரியறது இல்லைங்க. புரிஞ்சிருச்சுன்னா அதுல சிக்க மாட்டோம் நாம. ஏன் நம்ம நமக்கு அது ஏன் புரியல? பயிற்சி இல்லை. பயிற்சி இருந்தா புரிஞ்சிடும். எப்படி பயிற்சி பெறுவது? நான் சொல்ற வெளியிலேயே போகாதீங்க, சும்மா ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. உங்களுடைய அலைன்மெண்ட் இருக்குல்ல, மைண்ட் அலைன்மெண்ட், அது கரெக்டா செட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லவா, 1+1 எவ்வளவு? சும்மா சொல்லலாம், என் கிளாஸ் தானே. 1+1 2 சொன்ன உடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட்டட், சரியா? 1+1 முதல்ல 1+1 2 ஒன்னு குறையுது. 1 × 1 1 புரிஞ்சிருச்சா? மல்டிபிளிகேஷன் என்னன்னு? தேர்ட் ஸ்டாண்டர்ட். 1 / 1 = 0 யாரெல்லாம் சொன்னாங்களோ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ப்ரமோஷன் இல்லாதவங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே இருக்கணும். இப்போ 1 2 3 4 படிச்சுக்கிட்டே போறது இல்ல அறிவு. 2 1 0 என்று படிப்பதும் அறிவுதான் என்று சொல்லித்தரக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் புத்தகங்களை வாசித்து பக்கவாட்டு சிந்தனையை புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் புரியறதில்லை. எனக்கு உறவு புரிய தொடங்கி 28 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் பிறந்து எனக்கு உறவுகளினுடைய மேல் கீழே அசைறது ஆடுறதெல்லாம் புரிஞ்சது 28 வருஷம் ஆயிடுச்சு. சிலதுக்கு 60 ஆனாலும் புரியல.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பரவின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: வாசிக்கிறேன், ஒன்றை இன்னொன்றின் மீது அப்ளை செய்கிறேன். என் வாசிப்பு பலன் எனக்கு அப்ளிகேஷனை கொடுக்குது. அப்ளிகேஷன் மனநிலையில் அந்த மனிதரை நான் விசாரிக்கிறேன். நான் எல்லா டீச்சர்ஸையும் சொல்றது, எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் சொல்றது, எல்லா வக்கீல்களுக்கும் சொல்றது, எல்லா அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும் சொல்றது, NLP படிங்க. நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம். நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம், நரம்புகள் இருக்கல, அதனுடைய அசைவுகளில் ஒரு மொழி உண்டு. நரம்புகளின் அசைவுகளில் உங்கள் முன்னால் இருக்கின்றவர்களுடைய நரம்புகள் எப்படி அசைகுதுன்னு வச்சுக்கிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னு உங்களால சொல்லிட முடியும். இதுக்கு ஒரு படிப்பு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை படிச்சிடணும். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம். பல நேரங்களில் நம்முடைய சீரழிவுக்கு காரணம் கவனச்சிதறல் தான். நீங்க சத்தமா பேசிட்டு இருக்க பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம் உங்களை கடந்து போயிருக்கோம், அதை பற்றி கவலை இல்லை. கவனச்சிதறல், உங்களுக்கு காட்சிகள் போதுமானதாக இருக்கிறது கவனத்தை சிதறடிக்க. நான் எந்த மேடையிலும் சொல்லுவேன், ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை ஆர்வமாக கேட்கும் நாம் ஆர்ப்பாட்டமும் நகைச்சுவையும் இல்லாமல் ஆழமான அறிவோடு பேசுகின்ற சான்றோர்களின் பேச்சை கேட்டு பயிற்சி பெற வேண்டும். நம் வாழ்க்கை மாற்றி போடக்கூடிய முத்துக்கள் அங்கிருந்து கிடைக்கலாம். கொட்டி கிடக்கின்ற கோடானு கோடி புத்தகங்களுக்குள் உங்கள் சொல் எனும் மந்திரமும் நீர்த்துளி என்கின்ற முத்து மறைந்திருக்கிறது. எங்கேயோ வாசிக்கிறேன், நான் எதுவும் வாசிக்கிறேன், எதையோ வாசிக்கின்ற பொழுது ஒன்று தெரிகிறது, தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு புத்தகங்களை வாங்குங்கள். எனக்கு தெரிந்த ஒரு பென்சிலை கடைசி வரைக்கும் எழுதி தீர்த்த பிள்ளையும் இல்லை, ஆசையாக வாங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து தீர்க்கின்றவர்களும் இல்லை. என்ன இது ஐரானிக்கல் டிஃபரன்சியேஷன்? புக்கு நிறைய விற்பனையாகுது, படிக்கும் திறன் குறைந்திருக்கிறது. ஏன் புத்தகங்களை அலங்காரமாக கையில் எடுக்கிறோம்? கிடையாது. ஒரு புத்தகத்திற்கு ஆக பெரிய அவமரியாதை எது தெரியுமா, வன்முறை எது தெரியுமா, அதை படிக்காமல் விடுவதுதான்.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இனி உலகம் என் கையில்.
1: நானும் கூட.
0: சம்யுக்தா, பகைவர்கள் படித்து பேசுவார்கள், நண்பர்கள் உயர்த்தி பேசுவார்கள், காதலன் அனைத்து பேசுவான், காதலி அழைத்து பேசுவான்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ரிஷ்டிகா, நான் பிரான்சிஸ்ல இருந்து பேசுறேன். எனக்கு வயசு 24 வயசாயிட்டு. என் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம்னா கொரோனா சம்பவம். 2020 வந்து கொரோனா ஃபீல்டில் தான் நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் போனா ட்ரைனிங் போன இடத்துல வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்போ நாங்க எடுத்துட்டோம், பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு நார்மலா ஈவினிங் போல வந்துட்டோம். மறுநாள் மார்னிங் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு ஃபோன் வருது, நாங்கள் பிளட் எடுத்த பேஷண்ட்டுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு. என்ன பண்ணணுமே தெரில. உடனே சார் என்ன பண்ணுறாரு, ஒரு மாத்திரையை கொடுக்காரு, இதெல்லாம் எல்லாரும் போடுங்கன்னு. இந்த அன்னைக்கு டியூட்டியில் இருந்த எங்கள் 5 பேருக்கும் கொடுக்காரு. நாங்கள் 5 பேரும் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு அடுத்து ஒரு காமெடத்தில் எங்கள் சார் சொல்கிறாரு, எல்லாரும் உடனே வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருந்த அந்த கொரோனா ஃபீல்டுக்கு தான் போட்டிருப்போமே இந்த மாஸ்க்கு ஈஸ்க்கு, நாங்கள் சாக்ஸு, எங்களோட கொரோனா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அங்கேயே வச்சு கம்ஃபர்ட் வச்சு டெட்டல் வச்சு துவச்சி கொடியில் காய போட்டுட்டு நாங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் துவச்சிக்கு வச்சு காய போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை மாற்றி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு நம்மளை சும்மா விட மாட்டாங்க, இல்லை கொரோனா ஃபீல்டில் வேலை பார்த்துருந்தனால இவங்க வாசல்லையே மஞ்சள் தொடியை வச்சு வெப்பதையை வச்சு அதை கையை கழுவி வச்சு இதை சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டோம். அதோட எங்கள் சார் சொல்லிட்டாரு, நீங்கள் வர வேண்டாம், கொரோனா டெஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வீட்டில் எல்லாத்தையும் அழுகுறேன், ஒருவேளை எனக்கு கொரோனா வந்துருமாம்மா, கொரோனா இருக்காமா, கொரோனா வந்துருமான்னு. இவங்கெல்லாம் கடந்து சிரிக்கிறாங்க, எங்கள் அம்மாலாம் பக்கத்தில் ஏரியெல்லாம் சிரிக்காங்க, கொரோனாலாம் வராது, அப்படியே வந்தாலும் பார்த்துக்கரலாம் அப்படின்னு. டெய்லி ஒவ்வொரு மாத்திரை இந்த கொரோனானால மாத்திரை கொடுக்குறாங்க, வேப்பிலை கஷாயம் கொடுக்குறாங்க, என்னென்னத்தையும் அரைச்சி கொடுக்குறாங்க, பப்பாளி எல்லாம் அது இதுன்னு தடுக்கிறதுக்கு. அதோட அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். காலையில் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, சாயங்காலம் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 4 நேரம் சுடுதண்ணியில் குளிக்க வைப்பாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருப்போம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கள்லாம், எதனால உங்கள் பிள்ளை வேலைக்கு போகல, எதனால வேலைக்கு போகலன்னு நோண்டி நோண்டி நம்மளை வந்து கேட்பாங்க. அப்போ மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியாது இப்படி இருக்குது அதனால வீட்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, சும்மா உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மனப்பயத்தோடய நான் வாழ்றேன் வீட்டுக்குள்ளே. ஒவ்வொரு நாளும் வீட்டில் சொல்லும்போது அம்மாலாம் சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்காது, எது நடந்தாலும் அம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் உள் மனசில் உள்ள பயம் எனக்கு தான் தெரியும். ஒருவேளை நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோ, இந்த கொரோனாவில் நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களோ, எங்கேயும் தூக்கிட்டு போய் நம்மளை கண்காணாத தேசத்தில் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்கிற மனப்பயத்திலேயே நான் வாழ்ந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம்னா, எனக்கு 25 வயசாகி நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என் வாழ்க்கையில் இந்த கொரோனா சம்பவம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
1: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட் ஓ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்தில்

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?

0: இவ்வளவு பண்ணலாமா?
1: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
0: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
1: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
0: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
0: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
0: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 9வது மாதத்துல இருந்து 2012 9வது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்போவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே ஏ சுமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல விபத்து காப்பீட்டு திட்டம் இருக்கு. அதுல வந்து PMSBY, PMJJBY. PMSBY-னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. அதுல வந்து இந்த ரெண்டு திட்டத்திலையும் வந்து ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்கும். 500 ரூபா கொடுத்து சேமிப்பு கணக்கு தொடங்கணும். அதுக்கப்புறம் PMSBY-ல 20 ரூபா, வருஷம் 20 ரூபா மட்டும் கட்டினா போதும், 2 லட்சத்துக்கு விபத்து காப்பீடு கிடைக்கும். அதில் வந்து ஆக்சிடென்டல் டெத், டெபாசிட்டர் இறந்துட்டாங்கன்னா 2 லட்சம் முழுமையாக கிடைக்கும். நடுவில் அவர் விபத்துனால ஒரு கை ஒரு கால் ஏதாவது பெர்மனெண்ட்டாக அவருக்கு வந்து இழப்பு ஏற்படுத்துனா 1 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி PMJJBY, பிரதான் மந்திரி ஜன் ஜீவன் பீமா யோஜனா, இதில் வந்து வருஷத்துக்கு 436 ரூபா கட்டணும். கட்டினாங்கன்னா அவங்களுக்கு எனி டைப் ஆஃப் டெத், எப்படி அந்த அவர் அந்த திட்டத்தில் சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு இறப்பு நேரிட்டால் அவருக்கு வந்து அவரோட நாமினிக்கு வந்து 2 லட்சம் கிடைக்கும். இதில் வந்து எப்படி சேர்றதுன்னா, இந்த திட்டத்தில் 19 to 70 வயசு உள்ளவங்க PMSBY-ல சேரலாம். PMJJBY-ல 19 to 55 வயசு உள்ளவங்க அதில் வந்து திட்டத்தில் சேரலாம். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் வருஷம் 20 ரூபா மட்டும் கட்டினா போதும். ஒரு தடவை வந்து அந்த திட்டத்தில் வந்து சேர்ந்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த SBI அக்கௌண்ட்லேருந்தே வருஷம் வருஷம் வந்து அதில் இருக்க பணம் வந்து டிடெக்ட் ஆயிடும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நான் ஜான்ஹோரே.
3: சரி, அடுத்ததான் இன்னைக்கான விளையாட்டு தகவலையும் சொல்லிருங்க.
4: ஓகேக்கா. அதாவது நேத்து இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் நடந்திருக்கு. இது T20 போட்டிக்கா. இதுல டாஸ் வின் பண்ணது யார் அப்படின்னா, நம்மளுடைய வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணி நாங்கள் முதல்ல பவுலிங்கே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பவுலிங் சூஸ் பண்ணிட்டு முதல்ல இந்தியா முதல்ல பேட்டிங் ஆட வந்தாங்க. முதல்ல 2 ஓப்பனர்ஸ் நல்லா செம்மையாக நாக் அவுட் பண்ணாங்க. அதாவது சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும்போது சஞ்சு சாம்சன் கொஞ்சம் அவுட் ஆகிட்டாரு. ஆனால் அபிஷேக் சர்மா நின்று 5 6 4 அடித்து கொஞ்சம் நல்ல லீடிங்கில் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அடித்ததில் 20 ஓவருக்கு 223 அப்படிங்கிற எண்ணம் அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சேஸ் பண்ண வந்த வெஸ்ட் இண்டீஸ் முதல்ல ஷா ஹோப், அதாவது கேப்டனே இறங்கிட்டாங்க. கேப்டன் 5 balls 5 runs, ஒரு 4 மட்டும் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூரன் இறங்கி ஒரு 1/2 century கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணலை. அதனால் இவங்க 20 ஓவருக்கு 209 அப்படிங்கிற ஸ்கோரில் தோத்துட்டாங்கக்கா.
3: சரி ஓகே, அடுத்ததான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, 1 எழுத்து வார்த்தைகள், 2 எழுத்து வார்த்தைகள் இந்த மாதிரி தான் விளையாட போகிறோம். அதாவது 1 எழுத்து வார்த்தைகள் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லணும். 1 எழுத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்குமே தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் வந்து பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட

0: பதில்களை சொல்லலாம். அடுத்ததான், இன்னைக்கு என்ன தினம்னு தெரியுமா உங்களுக்கு?
1: இன்னைக்கு என்ன தினம்க்கா?
0: சரி, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து உலக மூட்டு வலி தினமாம். இது வந்து எப்போவுமே அக்டோபர் 12ஆம் தேதி உலகம் முழுவதுமே கடைபிடிக்கப்படுது. மூட்டு வலி அப்புறம் வாத நோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது தான் இந்த நாளோட முக்கிய நோக்கமே. உலக ஃபுல்லாகவே கோடிக்கணக்கான மக்கள் வந்து மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நோயோட தீவிரம், அறிகுறிகள், அப்புறம் அது ஒருவரது அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற பாதிப்புகள், இதெல்லாம் பொதுமக்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறது தான் இதோட முக்கியமான ஃபஸ்ட்டு நோக்கமே. அடுத்து வந்து மூட்டு வலியை வந்து ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சி சிகிச்சை பெற்றோம்னா மூட்டு வலி வந்து நிரந்தரமாகவே அந்த பாதிப்படைகிறது, அந்த முடக்க நிலை ஏற்படுறதெல்லாம் நம்ம தடுக்கலாமா. இதோட அறிகுறிகளெல்லாம் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுக வேண்டும். இதுதான் வந்துட்டு இந்த நாளோட நோக்கமும். சரி, இந்த மூட்டு வலி ஏன் வருது ஜான்ஃபோரே?
1: அதாவது நம்மளுடைய விட்டமின் குறைபாடுகள்னால வரும்.
0: ஆமாம், அதாவது தேய்மானம், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, அதுக்கப்புறம் யூரிக் அமிலம் அதிகரிக்கிறது, அப்புறம் இல்லைனா ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அதனால உடல் பருமன், இந்த மாதிரி ஏகப்பட்டதுனால இந்த வந்து மூட்டு வலி வரலாம். அதுக்கு வந்து ஒரு ரீசன் மட்டும் கிடையாது, இதனால மட்டும்தான் மூட்டு வலி வரும் அப்படின்னு கிடையாது, இதுக்குமே பல ரீசன்ஸ் இருக்குது. சரி, அடுத்ததான், நீங்கள் ரகசிய கோழி முடிச்சிட்டிங்க தானே?
1: ஆமாக்கா.
0: இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு புது புக்கோட அதை வந்து அடுத்த பகுதியில் உங்கள்கிட்ட சஸ்பென்ஸாக நம்ம ஜான்கோரி தம்பி சொல்லுவாங்க. சரி, அடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அப்பாஸ். நான் 1995 கடற்கரைக்கு வந்தேன். 1991 எனக்கு வேலை கொடுத்தது எழுப்பிடி வேலை. ஜூஸ் வாங்கி கொடுக்க ஆளுகளுக்கு கஷ்டப்பட்டு இருந்தது. சாயந்தரம் 4 மணிலேருந்து வந்து ஆரம்பிச்சிடும். நைட்டு 10 மணி முடியும் வேலை. அந்த காரில் பிறக்கணும், ராலு பிறக்கணும், எங்களுக்கு வேலை முடியும். நைட்டு 1 மணி ஆயிரும். அப்போ சம்பளம் எங்களுக்கு 50 ரூபா கொடுத்தாங்க. அந்த 50 ரூபா சம்பளம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ செலவு கம்மி தானே. அப்போ மாட்டு வண்டி டாக்டர்லாம் அப்போ இல்லை. அப்போ மாட்டு வண்டி இருக்குது. நம்ம சுது மண்டல தீட்டு விடுவோம். நாங்கள் பாதி மாட்டு வண்டி ஏற்றுவோம், 10 பேர் இருந்த கையில் தீட்டு விடுவோம், அப்படி எழுதிட்டு வருவோம். ஆனால் அப்போ இருந்த வேலை இப்போ இல்லை, பாதி வேலை. அப்போ முக்காசு வேலை ஒரு 3 வேலைக்கு. இப்போ காமாசு வேலை தான். நைட்டு 10 மணியாக 11 மணியாக விளைச்சி போவேன். நாங்கள் ஏ படுத்த மண்டலே படுத்தோம் கடைக்கல்லி. அவ்வளோ கஷ்டப்படும். நான் ஒரு திருவிழா போனேன், நைட்டு வேலையை முடியாது. அந்த நேரத்தில் போட்டில் ஒரு போட்டில் பாட வர நினச்சி பார்த்தேன். இன்னும் ஃப்ரெண்டு மாதிரி வந்து கூப்பிட்டாங்க. இப்போ 10:30 அந்த ஒரு போட்டில் சங்கம் வர நினச்சி பார்த்தோம். அந்த அன்னைக்கு பார்த்தா 3 சங்கம் வந்துச்சு. நான் வெறும் எடுத்து போட்டு ஒரு 2 டவுன் பஸ்ஸை பிடிச்சி போனேன். வலிக்கு நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:17 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜான் ஹோரே.
4: சரி, அடுத்துதான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்?
5: நம்ம இன்னைக்கு என்னக்கா கேம் விளையாடுறோம்?
4: ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து வார்த்தைகள் இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து கேம் விளையாடுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எழுத்து வார்த்தைகள் ஒரு 5 உங்களுக்கும் தெரியும்னா 7094439 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, அடுத்ததான் நீங்கள் என்ன புக்கு வாசிக்க போகிறீங்க?
5: சூரியனின் கோபம்க்கா. இது உதயசங்கர் தான்க்கா எழுதுனாங்க.
4: சரி ஓகே, இப்போ வாசிச்சிடுறீங்களா?
5: ஓகேக்கா. முதல் தலைப்பும் அது புக்கோட பேர் தான், சூரியனின் கோபம். பூமியின் அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கத்துக்கு சூரியன் வரும்போது கோபத்துடன் தான் வந்தான். மொட்டையூர் நாட்டு ராஜா மொட்டையன் அந்த காடு மரங்களை எல்லாம் வெட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டான். முன்னால் எல்லாம் காடுதான், வானமும் தோட்டமும் வயல்வெளிகளும் மொட்டையூர் நாட்டில் பறந்து விரிந்து கிடக்கும். சூரியனுக்கே பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். மொட்டையூர் நாட்டை விட்டு போக மனசே வராது. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் என்று நேரத்தை கடத்தி கொண்டே இருப்பான். அப்படி ஆசை ஆசையாக இருக்கும்.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
4: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
6: நீங்க
4: வந்து இப்ப ஒரு வார்த்தை ஒரு எழுத்துல உள்ள வார்த்தைகள் 5
6: சொல்லிருங்கண்ணா.
4: ஓகேண்ணா, சூப்பரா சொல்லிட்டீங்கண்ணா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
6: எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து தளபதி விஜய் நடித்த பாட்டு வந்து கோட் போட்டுல கோட் கோட்.
4: ஓகேண்ணா.
6: அது பார்த்து வந்து வீட்டுல அடிசாங்கு அடிசாங்கன்னா நமக்கு பிரபுதேவா விஜய் பிரசாந்த் ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி போட்டுருங்க.
4: ஓகேண்ணா, நன்றிண்ணா.
6: நன்றி, வணக்கம். கடைசி புனையர் அனைவருக்கும்.
4: நம்ம மீரான் யூசுஃப் அண்ணா வந்துட்டு 5 வார்த்தைகள் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இதே மாதிரி வந்துட்டு பாமன்லேருந்து தீனா அண்ணாவுமே பதில் சொல்லியிருக்காங்க. பூ, கை, பை, மை, நா, வா, போத்தி அப்படின்னு நிறைய பதில்கள் சொல்லியிருக்காங்க. நன்றிண்ணா. சரி, அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். சரி, அடுத்து வந்து 2 வார்த்தைகள் வச்சுப்போமா 3 வார்த்தைகள் வச்சுப்போமா?
5: 2 வச்சுக்கலாம்க்கா.
4: சரி, அடுத்ததான் 2 வார்த்தைகள் உங்களுக்குமே நிறையா தெரியும் அப்படின்னா 7094439 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி நீங்கள் வந்து பிஸியாக இருந்தீங்கன்னா எங்களோட மெசேஜ் மூலியமாகவோ கலந்துக்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த பாரம்பரிய சிவப்பு அரிசி வகைகளில் கல்லுண்டை சம்பா அரிசி அப்படிங்கிறதும் ரொம்பவே பிரபலம். ஆனால் நம்ம ஊர் பக்கம் வந்து பெரும்பாலும் இதை பற்றிலாம் நமக்கு தெரியாது. ஆனால் பண்டைய காலத்தில் அந்த போர் வீரர்களுக்கு, குத்துச்சண்டை வீரர்களுக்கு தசை உறுதிக்காண்டி இந்த அரிசியை தான் கொடுப்பாங்களாம். இரும்பு சத்து, தாதுக்கள் எல்லாம் இதில் அதிகமாக நிறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அதனாலேயே எலும்பு தசைகள் வலிமையாக இருக்கிறதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்துது. அது மாதிரி நீரிழிவு நோயாளிகள் எப்போ வேணால் அந்த சர்க்கரையோட அளவு ஏறி இறங்க வாய்ப்பு இருக்குது. இந்த வகை அரிசியை வந்து உணவுகளில் சேர்த்துக்கிறது மூலமாக அந்த சர்க்கரை அளவை சமநிலையோடு வச்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்புறமா நார்ச்சத்து, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கிறனால இதய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறது, செரிமானத்தை சீராக வச்சுக்கிறதுன்னு நிறைய விஷயங்களுக்கு வந்து இது பயன்படுது. தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரிய அரிசி வகைகளில் இதுவும் ஒன்றுன்னு நம்ம பல பேருக்கு தெரியாது. அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு வந்து மக்கள் தயக்கப்பட மாட்டாங்க அப்படின்னுமே இதை வந்து விவசாயிகள் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆரோக்கியமான சத்துக்கள் இருக்குன்னே இதில் சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, வயசான பிறகு வந்து நிறைய பேருக்கு வரக்கூடிய மூட்டு வலி பிரச்சனைகளை வந்து இது சரி செய்யுமா. இப்போல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கே இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்குதுல, அதனால இந்த அரிசி வாங்கி சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. சரி, அடுத்துதான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடுறோம்?
5: இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஓர் எழுத்து இல்லைனா மூணு இந்த மாதிரி ரெண்டு, இதில் நம்ம இப்போது கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு எழுத்து கேட்டிருக்கோம். ரெண்டு எழுத்து வேர்ட்ஸ் நேர் எழுத்து தெரிஞ்சால் சொல்லலாம்.
4: ரெண்டு எழுத்து வார்த்தைகள் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் வந்து பிஸியாக இருந்தீங்கன்னா எங்களோட மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் OCFM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 5:29 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான் ஹோரே.
2: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்கக்கா. நல்லா இருக்கீங்களாக்கா?
4: நல்லா இருக்கேன்.
2: நாங்களும் நல்லா இருக்கோம்க்கா. உங்களை ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்குக்கா.
4: ஆமா, பிஸியா இருந்துட்டேன்.

0: ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு எங்க கூட நீங்க பேசினதுக்கு. இன்னைக்கு என்ன கேம்னு தெரியுமாக்கா? பல்
1: பாய்
0: பாய்
1: தாய்.
0: ஓகேக்கா.
1: நோய்
0: நோய்.
1: பல் சால் கால்.
0: ஓகேக்கா, நிறையவே சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நிறைய யோசிச்சு வச்சிருந்தீங்களாக்கா?
1: இல்லப்பா. சரி, உங்களோட பேசி ரொம்ப நாள் அம்மா ஒரு விடுதலை கொடுத்தா.
0: சரிக்கா, கேளுங்கக்கா.
1: ஆளை குழி வெட்டி அதுலயே ஒரு முட்டை விட்டு அண்ணா வந்து பார்த்தா 90 முட்டை.
0: இன்னொரு வாட்டி சொல்லுங்கக்கா.
1: ஆளை குழி வெட்டி அதுலயே ஒரு முட்டை இட்டு அண்ணா வந்து பார்த்தா 90 முட்டை.
0: தேங்காய் சி தென்னை மரம்.
1: சரி, ஒரே பாட்டில் ரெண்டு தைலாம்.
0: ஒரே பாட்டில் ரெண்டு தைலமா?
1: பாட்டில் ஒண்ணு தைலம்.
0: மூக்கு மூக்கு.
1: இல்ல இல்ல இல்ல,
0: ஏதாவது க்ளியூ கொடுங்கக்கா.
1: நம்ம அண்ணனாடி எல்லாரும் சாப்பிட வருதா?
0: என்னது ஜான், ஒரே சொல்லுங்க.
2: தெரியலையாக்கா.
0: எனக்கும் தெரியலக்கா.
1: சரி சொல்லவா?
0: ம், சொல்லிருங்கக்கா.
1: பெண்களுக்கு முக்கியமா உதவக்கூடியது பெரிய பொண்ணா
0: முட்டையாக்கா? ஓகேக்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா.
1: விஜய் வாட்டில இருந்து ஒரு பாட்டு போடுங்கக்கா.
0: ஓகேக்கா, நன்றிக்கா.
1: நன்றி, வணக்கம்.
0: சரி, அடுத்ததா வந்துட்டு நம்ம ஜான்கோரிப் தம்பி, இன்னைக்கு என்ன புக்கு வாசிக்கிறீங்க?
2: சூரியனின் கோபம்க்கா. இப்போ அந்த தலைப்புல இருந்தாங்க்கா நான் வாசிச்சிட்டு இருக்கேன். இப்போ வாசிக்க ஆரம்பிச்சிடுறேன். அந்த நாட்டை அப்படி இருந்த நாடு எப்ப இருந்தது என்றால், ஆள் வேர் மருதம் என்ற பரமரங்கள் இருந்தன. ஆனால் இப்போது எதுவும் இல்லை. ஏனெனில் அந்த அரசன்தான் காரணம். அப்போது கோவப்பட்டது அந்த சூரியன். சூரியன் கோவப்பட்டால் என்ன ஆகும் என்று நம்மளுக்கே தெரியும். வெயில் கொளுத்து கொளுத்து என்று கொளுத்தி கொண்டே இருந்தது. மொட்டையூர் ராஜா மொட்டையன் அரண்மனையை விட்டு வெளியே வரவில்லை. பூமியின் பாதாள அறைக்குள் அடைந்து கிடந்தான். அவ்வளவு வெப்பமாக இருந்தது. ஆனால் ஆனந்த் என்ற சிறுவனும் அமுதா என்ற சிறுமியும் அடிக்கிற வெயிலை பற்றி கவலைப்படாமல் நடந்து போய் கொண்டிருந்தனர். அமுதா ஒரு குடம் வைத்திருந்தாள்.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுப்போம். சரி, நம்ம கூட வந்து சேஷாச்சலம் அண்ணாவுமே பதில்கள் சொல்லியிருக்காங்க, அதையுமே நம்ம கேட்போம்.
3: வணக்கம், ஆர்காலிருந்து என் சேஷாச்சலம் பேசுகிறேன். நிலையத்தில் நீங்கள் சௌக்கியமாக இருக்கிறீர்களா? நாங்கள் இங்கு சௌக்கியமே. இன்று பாத்திர விளையாட்டில் எழுத்து உள்ள வார்த்தைகளை சொல்லுமாறு கூறியிருக்கிறீர்கள். ஈரெழுத்து உள்ள வார்த்தைகள் கண், காது, யானை, பூனை, நாய், படை முதலியவற்றை கூறலாம். எனக்கு பிடித்தமான பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக இருந்து புதிய பாடலாக, மேலும் விடுதலை படத்தில் ஒரு பாடலை எனக்காக மீண்டும் ஒரு முறை ஒளி ஒரு மார்க் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்கன்னா விடுதலை படத்துலேருந்து கண்டிப்பாக பாடல் கொடுத்துடலாம்னா. சரி, அடுத்ததான் வந்துட்டு நான் என்னோடய தகவலையுமே சொல்லிடுறேன். குழந்தைங்க ஏன் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு ரீசன் மட்டும் இருக்காது. மதிப்பெண்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது, அப்புறம் கேலி, கிண்டல், சைபர் புல்லிங், அப்புறம் வந்து வீட்டு சண்டைகள்னு பல காரணங்கள் இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே சொல்கிற வார்த்தைகள் வந்து டிப்ரெஷன் தான். எக்ஸாமில் வந்து மார்க் கம்மியாக எடுத்துட்டோம், பேரண்ட்ஸ் எதிர்பார்த்த மார்க் வந்து வாங்க முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணி கடுமையான அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இன்னும் சில குழந்தைங்க வந்து நம்மளை வளர்க்க பெற்றோர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளால வந்துட்டு அவங்களுக்கு பெருமை சேர்க்க முடியலைன்னு வந்து குற்ற உணர்வு இந்த மாதிரி விஷயம்தான் தவறான முடிவுக்கு வந்து தூண்டும். முக்கியமாக இதில் குற்ற உணர்வு தான். அதனால கூட வந்துட்டு குழந்தைங்கள் வந்து தவறான முடிவுகள் எடுப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து அவங்க மார்க்கு கம்மியாக எடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காண்டி உடனே திட்டாமல் அது ஏன் அந்த டைமில் அவங்களுக்கு என்ன ஆச்சு அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் கேட்கலாம். அவங்க புரிஞ்சுக்கிற விதத்துலையுமே பேசலாம். பேரண்ட்ஸ் வந்து திட்டினாலும் அவங்க மன உளைச்சலுக்கு போயிடுவாங்க. அதனால் அடுத்த டைம் மார்க் எப்படி எடுக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸும் யோசிக்கலாம். அவங்க வந்து மார்க் கம்மியானதுக்கு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம வந்துட்டு அவங்கள கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. இதனால் கூட நிறைய குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி தவறான முடிவுகளுக்கு போகிறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். அதனால் மார்க் குற்ற உணர்வுகள் காரணமாக கூட நிறைய குழந்தைகள் வந்து இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கலாம். அதனால பேரண்ட்ஸுமே இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, அடுத்த வார்த்தை என்ன சொல்லலாம்?
2: அடுத்த வார்த்தை வந்துட்டு மூன்று எழுத்து சொல்லலாம்.
0: ஓகே, மூன்று எழுத்து வார்த்தைகள். ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிட்டோம், ரெண்டு சொல்லிட்டோம், இப்போ மூன்று எழுத்து வார்த்தைகள். உங்களுக்குமே நிறைய தெரியும் அப்படின்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி நீங்கள் வந்து பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக நேயர்கள் கேட்ட பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அய்யூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 5:47 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நான் ஜான் ஹோரே.
3: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். சரி, நேயர் வந்து நம்ம கூட திரும்ப இணைவாங்க. சரி, இப்போ நீங்கள் வாசிச்சிடுறீங்களா?
4: ஆ, ஓகேக்கா. அவன் இப்போது அரச மரங்களை நட்டு வந்தான். அதை பார்த்த சூரியன் இவர்களையா சுட்டெரிக்க பார்த்தோம் என்று கண்களை மூடிக்கொண்டது. அப்புறம் என்ன, முட்டையூர் நாட்டில் இப்போது மரம் நடுவிழா மலையில் நடனமாடி கொண்டிருந்தனர். தெரியுமா அடுத்த தலைப்பு? எலிராஜ்யம். கோவூர் நாட்டு மக்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதோ மறுபடியும் தேர்தல் வந்துவிட்டது. இதுவரை கோவூர் நாட்டை திம்மன் ஆண்டு கொண்டிருந்தான். திம்மனின் ஆட்சியில் மக்கள் ஒரு நாளும் நிம்மதியாக தூங்கியதே இல்லை. திடீர் திடீரென்று நள்ளிரவில் தொலைக்காட்சியில் தோன்றி முழங்குவான். மக்கள் தொலைக்காட்சி அணைத்து வைத்திருந்தாலும் மெயின் ஸ்விட்ச் திம்மனின் அரண்மனையில் தான் இருந்தது.
3: சரி,
4: அவர்களால்
3: இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இதை தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். நான் பாம்பன்ல இருந்து சோஃபியா பேசுறேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
5: நான் நல்லா இருக்கேன்ப்பா.
3: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாக்கா?
5: தெரியாதுடா.
3: அதாவது இப்ப நீங்க 3 எழுத்துல உள்ள வார்த்தைகள்லாம் ஒரு 5 சொல்லணும்க்கா.
5: 3 எழுத்துல உள்ளதா?
3: ஆமாக்கா.
5: சொல்லவா?
3: ஆ, சொல்லுங்கக்கா.
5: இயல், இசை, நுங்கு, பங்கு, சங்கு.
3: ஓகேக்கா.

0: உங்களுக்கு பிடிச்ச கேளுங்கக்கா.
1: ஒட்டு திண்ணையில் பட்டு பாவாடை, அது
0: என்ன? ஏதாவது க்ளூ கொடுங்கக்கா.
1: இப்ப கூட உங்ககிட்ட இருக்கும்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா.
1: என்ன
0: படம் கா? நம்ம சோஃபியாக்கா வந்துட்டு சூப்பராக பதில்களையும் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததா நீங்கள் அந்த புக்கை திரும்ப வாசிச்சிடுறீங்களா?
2: ம், ஓகேக்கா. அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர்கள் அதை அணைத்து போட்டாலும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பான். ஆனால் திம்மனால் எப்போது வேண்டுமானாலும் தொலைக்காட்சியில் தோன்ற முடியும்.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். தூத்துக்குடியிலேருந்து சாதிக்கண்ணாவுமே பதில் சொல்லியிருக்காங்க. மூக்கு, நாக்கு, வண்டி, உயிர், டயர், டைல்ஸ், பள்ளி அப்படின்னு நிறைய பதில்களை சொல்லிவிட்டு மண்டாடி படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. நன்றினா. சரி, அடுத்ததான் வந்துட்டு நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுவோம். என்னைக்காச்சும் வந்து நம்மளோட மூளை எப்படி வந்து சில விஷயங்களை தீர்மானிக்குது, மெமரி எப்படி சேமிக்கப்படுது, மனிதர்கள் வந்து எப்படி முடிவு எடுக்கிறாங்க, இதெல்லாம் யோசிச்சுருக்கோமா? கண்டிப்பாக இந்த சந்தேகம் வந்து நம்மள ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். அது வந்து சின்ன வயசுலேயே உருவாகியிருக்கும். அதுக்கான ஒரு அறிவியல் படிப்புமே இருக்குது. மனிதர்களோட உளவியலை புரிஞ்சுக்கிறதுல தொடங்கி ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, டேட்டா சயின்ஸ் வரைக்குமே இதில் வந்து பாடப்பிரிவுகள் இருக்கும். உளவியல் அப்படின்னு சொல்லும்போது மன அழுத்தம், நடத்தை, மனிதர்களோட உணர்வுகள், இதோட செயல்பாடுகளை பற்றி சரியாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக வந்து நியூரோ சயின்ஸ், நரம்பு செல்களோட செயல்பாடுகள், மூளையோட வேலைகள் அப்படின்னு ஒரு ஆழமான ஆய்வு படிப்பு தான். காக்னிட்டிவ் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு படிப்புமே இருக்குது. முதல் 3 வருஷம் பிஎஸ்சியில் படிக்கிறப்போ ஒரு ஃபவுண்டேஷன் லேர்னிங் அடிப்படை விஷயம்னா இருக்கும். அதுக்கப்புறம் டிப்ளமோ, சான்றிதழ் படிப்புகளும் சில இடங்களில் வந்து கிடைக்கலாம். இன்னும் தெளிவாக படிக்க நினைக்கிறவங்க வந்து எம்எஸ்சியில் வந்து உயர் படிப்புகளுமே படிச்சுக்கலாம். இதுக்கடுத்து நிறைய வேலை வாய்ப்புகளுமே இருக்குது. சரி, அடுத்து தான் இன்றைக்கி வந்துட்டு என்ன கேம் விளாட்றோம்?
2: இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னா, இப்போது 2-3 எழுத்துகள் கேட்டாச்சு, இப்போ 4 எழுத்து கேட்கலாம்க்கா.
0: ஓகே, 4 எழுத்தில் உங்களுக்கும் தெரியும்னா நீங்களுமே எங்கள் கூட கலந்துக்கிட்டு உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நம்ம நேயர்கள் கேட்ட பாடல் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஎஃப்எம் 90.4.
3: மகராசர்கள் உள்ள காளிதன் நிலை யாமேனும் நினைவா?

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியில் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 6 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. சரி, திரும்பவும் இணைவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
4: சரி, அடுத்ததான் என்னோட கதைக்கு போயிருக்கோங்க.
3: சரி, வந்துட்டாங்க. வணக்கம்.
5: வணக்கம், நான் கல்மடந்து ராஜீவ் பேசுறேன். கார்த்திக, நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோனா, நீங்க நல்லா இருக்கீங்களானா?
5: முதல்ல பேசுறேன் உங்கள்ட்ட.
3: ஆமாண்ணா, நீங்க என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நம்ம வந்து பால் பிசினஸ்.
3: ஓகேண்ணா.
5: ஓகே,
3: இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
5: தெரியும்.
3: ஓகேண்ணா, 4 எழுத்து வார்த்தைகள் ஒரு 5 சொல்லிடுறீங்களாண்ணா?
5: ஓகே.
3: ஓகேண்ணா.
5: நாணயம்.
3: நாணயம்.
5: கட்டில்.
3: கட்டில்.
5: ஜன்னல்.
3: ஜன்னல்.
5: கரும்பு.
3: கரும்பு.
5: மாங்காய்.
3: மாங்காய். ஓகேண்ணா, உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
5: தம்பத்து பொண்ணு அந்த சாங்.
3: ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நன்றிண்ணா.
5: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். நிகழ்ச்சி சூப்பரா பண்றீங்க, வாழ்த்துக்கள்.
3: நன்றிண்ணா.
5: ஓகே, தேங்க்யூ.
3: நம்ம ராஜீவ் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணி ரொம்ப சூப்பராக பேசிட்டாங்க. சரி, அடுத்ததான் நம்ம ஜாபிர் தம்பி, என்ன புக்கு வாசிக்கிறீங்க?
4: மாயக்கண்ணாடி அப்படின்ற ஒரு கதையை தாங்க நம்ம இப்போ வாசிக்கிட்டு இருக்கோம். சரி, அந்த கதையை இப்போ நான் தொடர்றேன். மண்டே நாட்டு சொந்தமான பாரம்பரிய உணவுப் பொருட்கள் என்னவென்றால் எல்லோருக்கும் மறந்து போனது. அந்த கூச்சா டர்கர், பான்ஸ்வீச், காக்கா டூப்சி போன்ற உணவுப் பொருட்கள் மக்கள் அடிமையாகிவிட்டார்கள். அதை சாப்பிடாமல் இருக்க முடியலை என்ற நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். இப்போது அந்த நாட்டில் புதிய புதிய நோய்கள் உருவாகி மக்களை பாடாய்படுத்துகின்றன. அந்த நோய்கள் நோய்கள் வராமல் இருக்க தடுப்பூசிகளும் வந்தால் குணப்படுத்தும் மருந்துகளும் வெளிநாட்டிலிருந்து வந்தன. வெளிநாட்டு மருந்து கம்பெனிகள் தங்களுடைய கிளைகளில் மண்டிய நாட்டு துவங்கின. மண்டிய நாட்டு செல்வங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் கொள்ளை எடுத்து சென்றனர். மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடினர். அதற்கப்புறம் அந்த மண்டிய நாட்டு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்களா? இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
3: ஆமாம், இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக விளையாட்டு துறைகளில் நமக்கு தெரியாத விளையாட்டுகள் வந்து நிறையா இருக்குது. அப்படி வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குன்னா அது வந்து உடற்பயிற்சி சார்ந்த ஒரு விளையாட்டில் கெட்டில் பெல் அதுவும் தான். இது வந்து ஒரு எடைப்பயிற்சி கருவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு வந்து பீரங்கி பந்து கைப்பிடி வச்ச மாதிரி இருக்குமா. இதனால் உடல் ஆரோக்கியமும் அதிகமாகும். அதாவது ஒரு 12 நிமிஷம் தொடர்ச்சியான கெட்டில் பெல் பயிற்சிகள் செஞ்சால் அதிகபட்சமாக இதய துடிப்பை வந்து 87% வரைக்கும் அடைய முடியும். அதனால் வந்து கலோரிகளை வேகமாக எரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக தசைகளோட வலிமையை அதிகப்படுத்துறது, உடம்பை உறுதி அடைய வைக்கிறதுக்கும் பயன்படுது. இதயத்தோட இயக்கத்துக்கு குறிப்பாக நல்லதுன்னு சொல்கிறாங்க. பல எடை பிரிவுகளில் பயிற்சிகள் இருக்குது. 2 கிலோவில் தொடங்கி 4 கிலோ, 6 கிலோ உடல் தகுதியை பொறுத்து இதுவுமே மாறிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னை அப்புறம் பெங்களூரு அப்படின்னு ஒரு சில பகுதிகளில் இந்த கெட்டில்பெல் தூக்குற பயிற்சி பிரபலமாகிட்டு இருக்கு. ஒரு சில வகைகளும் இருக்கு. காஸ்ட் அயன், அதாவது ஆரம்ப நிலை ஜிம் பயிற்சிகளுக்கு ஏற்றது. அடுத்ததா வினைல் கோட்டில், அதாவது தரை சேதமடையாம இருக்க கிரிப்புக்காகவும் பயன்படுத்தப்படுது. கிரிப்பு அப்படின்னா பிடிமானம் அப்படின்னு அர்த்தம். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம்
4: தெரியலக்கா.
3: சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்துட்டு அடுத்ததாக ஐந்து எழுத்து வார்த்தைகள். உங்களுக்குமே நிறைய தெரியும் அப்படின்னா 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்ததாக நம்ம நேயர்கள் கேட்ட பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாலமுருகன், பாமன் சின்னப்பாலம். நான் இங்கே வந்து கடல் மீனவனாக தான் இன்னும் ஒரு 30 வருஷ காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த தொழில் தான் எனக்கு தெரியும். நானும் வட பகுதியில் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே என் மச்சினன் சொல்லுவாப்பில், மச்சான் இந்த மாதிரி நான் காசு வாங்க போகிறேன், ஒரு வள்ளத்தில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லையில், அப்போ நான் சொன்னேன், அடே எதையும் தெரிஞ்சு பார்த்து வாங்கிடா கொள்றா அப்படின்னு சொல்லல. இந்த விஷயத்தில் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. வாங்கி கட்டிட்டு வந்து 2 கடல் வந்து இவன் கடலுக்கு சென்றிருக்கான். வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி அவன் கடலுக்கு போன நாள்னு அந்த அன்றைக்கு அவனை கரைச்ச பண்ணி தான் ஏற்றிட்டு போயிருக்காங்க. 3ஆவது கடலில் இவன் இந்த மாதிரி தண்ணியில் வந்து உளுந்துடுறான் அப்படின்னு சொல்லி இவங்க தகவல் கொடுத்தாங்க. கொடுத்து 1 மாதமாகுது, எந்த இதுவுமே எங்களுக்கு வந்து எதுவுமே அவங்க தெரியப்படுத்தலை. இந்த மீனவனுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்குதுங்கிறது, இதனால் நானும் என்னோட உழைப்பை விட்டு என்னோட இதை விட்டுட்டு என் வீடை விட்டுட்டு இங்கே வந்து அவனுக்காக வேண்டி ஏதாச்சும் பண்ணலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இதுதான் உண்மையான கதை. ஒரு பெத்த தாய்க்கு தான் பெத்த பிள்ளையை பற்றி தெரியும். அந்த தாயுடைய மனசு இன்னைக்கு என் பிள்ளை எங்கே இருக்குதோ, இவங்க சும்மா சும்மா சொல்கிறாங்க, 6 மாதம் கழித்து வருவான், 2 மாதம் கழித்து வருவான், இதையெல்லாம் நம்புறதுக்கு நான் வந்து அது இல்லை. அவங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோட அவங்க மகளை கட்டின ஒரு மருமையந்தான் நான், இதை நம்பாதீங்கம்மா, உங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லை, இதை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. நீங்கள் ஏன் வந்து மறைக்கிறீங்க, அது எப்போ வந்தாலும் நம்ம சொல்லத்தான் போகிறோம். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், இதை மறைக்காதீங்க, சொல்லிடுங்க. அவங்க எப்போவும் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நேரம் கேட்குறதோட அதை மறந்துடுவாங்க, அப்போ அவங்க கிலோமீட்டருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நான் பேசிக்கிறேன். ஆனால் இவனுக்குள்ளே வந்து உயிர் போனது வந்து எங்களை நிறையா பேரை பாதிச்சிருக்கு. அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த பையன் தான் இருந்தான். 10,000 ரூபா கொடுப்பான், 5,000 ரூபா வாங்கி செலவழிப்பான். அந்த மாதிரி கிலோமீட்டருக்கு போயிடுச்சு, 6 மக்களை பெற்றுச்சு, எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்க. அவன் மட்டும்தான் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் இந்த வீட்டில் அவன் தான் உட்காந்துருந்தான். அவனும் இல்லைங்கிற காரணத்தில் எதை கொஞ்சம் கொஞ்சம் சமாளித்து வச்சிருக்கான் அந்த தாயை. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜாபீர்.
0: சரி, அடுத்ததா நீங்க என்ன புக் வாசிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிருங்க.
1: மாய கண்ணாடி அப்படின்ற ஒரு புக்கை தான் வாசிச்சுட்டு இருக்கேன். அந்த கதையை இப்ப நான் தொடர்ந்துடலங்க. முடிந்தவரை கொள்ளையெடுத்த பின்னால் வெளிநாடுகளில் தங்களுடைய எல்லா கம்பெனிகளையும் மூடிவிட்டனர். இப்போது மண்டிய நாட்டில் தங்களுடைய சொந்த உணவுகளை மறந்துவிட்டனர். மக்களுக்கு கூட்டமாக சென்று முறையிட்டனர். ராஜா தொல்லியல் அறிஞர்களிடம் மண்டிய நாட்டு பாரம்பரிய பயிர்களையும் உணவுப் பொருட்களையும் கண்டு பிடிக்க சொன்னார். அந்த நாட்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் மண்டிய நாட்டு பாரம்பரிய உணவுத் தொழில்களையும் பற்றியும் உணவுப் பொருட்களையும் பற்றியும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் நாட்டில் அப்படியெல்லாம் இல்லை அல்லவா அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கதை தான் அப்படின்னா இந்த புக்கோட ஒரு மெயின் கதை அப்படின்னா அந்த மாய கண்ணாடி அப்படின்ற ஒரு கதை. இந்த கதையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு கேட்கணும் நினச்சிங்க அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அடுத்த இதில் கண்டிப்பாக சொல்லலை.
0: சரி, அடுத்ததான் நம்ம 5 வார்த்தைகள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ருபன்சி அக்கா பாமன்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. புத்தகம், சக்கரம், கடிகாரம், பம்பரம், படிக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பதில்களை சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததான் வந்துட்டு 6 கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இல்லையா, அதனால உங்களுக்கு வந்து 6 வார்த்தைகள் ஒரு 3 இல்லைனா 3க்கும் மேலே தெரியும் அப்படின்னா 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் வந்து பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். குழந்தைங்களோட உரிமைகளில் அவங்களோட அறிவை வளர்க்குறதுக்காக இருக்கக்கூடிய உரிமையை தான் ரைட் டு நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைட் டு நாலேஜ் பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சிருப்போம். அதாவது ரைட் டு நாலேஜில் எழுத்துரிமை, ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கு பேச்சுரிமை இப்படின்னு பல உரிமைகள் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். சரி, நம்ம கூட பேசுகிறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோண்ணா. நீங்க எப்படின்னா இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா. போயிட்டு இருக்கேன். மாலை பொழுதெல்லாம் உங்களுக்கு
0: ரொம்பவே ஜாலியா போகுதுண்ணா? ஏன்னா இன்னைக்கு காலையில எங்க ஊர்ல மழை வந்துச்சுண்ணா.
2: அடடா, ராமேஸ்வரத்துல அப்போ என்ன சொல்றது, சூப்பரான காலநிலை அப்படி வச்சுக்கலாமா?
0: ஆமாண்ணா,
2: சூப்பர் சூப்பர். வீக்கெண்ட்லாம் என்னப்பா பண்ணீங்க?
0: இல்லைண்ணா, இந்த வாட்டி வந்துட்டு அவ்வளோ சிறப்பாக எதுவும் போகலைண்ணா. எப்பயுமே போகலான்னா போச்சு.
2: ஓ சரி சரி. இங்கே வேலூர் மாவட்டத்தில் ஒரு சூப்பரான காலநிலையா? இல்லை, வெயில் தான் இருந்தாலும் எங்களுக்கும் ஓரளவுக்கு போச்சு அப்படியே.
0: ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளாட்றோம்னு தெரியுமாண்ணா?
2: ஆமாப்பா, நீங்க எழுத்து சொல்லுவீங்க, அதுக்கு தகுந்தார் போல நானும் எழுத்துக்கள் சொல்லணும்.
0: இப்ப உங்களோட சாய்ஸ் தானா, நீங்க 5 வார்த்தைகள் சொல்றீங்களா இல்லனா 6 வார்த்தைகள் சொல்றீங்களாண்ணா?
2: நான் 5 சொல்றேன்ப்பா.
0: ஓகே நான் சொல்லிருங்கண்ணா.
2: மணிமேகலை.
0: மணிமேகலை.
2: விடிவெள்ளி.
0: விடிவெள்ளி.
2: சிக்கனம்.
0: சிக்கனம்.
2: தட்டுவடை.
0: என்னதுண்ணா?
2: தட்டுவடை.
0: தட்டுவடை.
2: பணியாரம்.
0: ஓகேண்ணா, உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
2: கண்டிப்பாப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து தனி ஒருவன். இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து ஜெயம் ரவி அண்ட் நயன்தாரா அவர்களோட சூப்பரான நடிப்புல நெஞ்சோரமா ஒரு காதல் கடிதம் போடு, கண்ணோரமா உன் கண்ணீர் துளிகள் ஏனோ, கண்ணாளனே கண்ணாளனே அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும்ப்பா. அந்த சாங் கொடுக்குறீங்களா?
0: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாண்ணா. நன்றிண்ணா.
2: எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பிப்பா. அந்த டே வந்து உங்க கூட பேசி ஜாலியா ஒரு பாட்டு 2 பாடி அப்படியே உங்க கூட பேசினது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். இந்த டே உங்களுக்கு ஹாப்பியா அமையணும்ப்பா.
0: ஓகேண்ணா, நன்றிண்ணா.
2: பாய் பா, பாய் பாய்.
0: ரைட் டு நாலேஜ், அதை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அதையுமே நான் சொல்லிடுறேன். இது குறிப்பாக வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கல்வி சார்ந்த வளங்கள்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள், செய்தித்தாளர், அதுக்கப்புறம் வந்துட்டு சிந்தனை திறன், படைப்பாற்றல் அப்படின்னு எல்லாத்தையுமே அதிகரிக்க வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. குறிப்பாக இந்த ஒரு உரிமையில் குழந்தைங்களுக்கு நல்ல நல்ல புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது, அறிவை வளர்க்கக்கூடிய இணையதளங்கள் பயன்படுத்துறது, செய்தித்தாள், மாத இதழ்களை படிக்கிறதுன்னு பல விஷயங்கள் வந்து அடங்கி இருக்கு. இதை தவிர நம்மள பல பேர் பள்ளிகள்லேயும் சரி கல்லூரிகள்லேயும் சரி நூலகங்கள் பயன்படுத்துறது குறைவாக தான் இருக்கு. அதுக்கான காரணம் நூலகங்கள் இல்லாமல் இருக்கிறது கிடையாது, அங்கே போய் அறிவை வளர்க்க முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான். அப்புறமா பார்த்தோம்னா நம்ம சோம்பேறித்தனத்தோட வந்துட்டு இருக்கோம், அதாவது புக்ஸ் ரீட் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் இருக்குது, அதாவது புத்தகங்கள் படிக்க முடியாமல் இல்லை. ஆனால் அதுக்கு வந்து ஒரு காரணம் நம்ம வந்து சோம்பேறியாக இருக்கிறது தான். ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து சிந்தனை திறன், படைப்பாற்றல், மொழி திறன், வளர்ச்சி, கற்பனை திறன், இது எல்லாத்தையுமே ஊக்கப்படுத்துகிற ஒரு கருவியாக தான் புத்தகங்கள் இருக்கும். இந்த மாதிரி இந்த டைம்லேயுமே நம்ம வந்துட்டு சாயங்காலம் போயிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு 10 minutes ஆகுது ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது, இந்த மாதிரி நம்ம அறிவையுமே நம்ம வந்து வளர்த்துக்கலாம். இதனாலே கடலோசை எஃப்எம்லேயும் டியூஷன் நடத்துனாங்க 5 to 6. இதில் வந்து ஒரு இங்கே குழந்தைகள் வந்தோடனே 5 மணிக்கு வந்தோடனே ஒரு அரை மணி நேரமாவது ஒரு கதை புக்கை கொடுத்து அவங்க வந்து தொடர்ச்சியாக ரீட் பண்ணி அந்த புக்கு முடிஞ்சோடனே அந்த கதையில் அவங்க என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்க இந்த மாதிரியுமே கேட்குறாங்க. இந்த மாதிரியுமே நீங்களுமே குழந்தைங்களை வந்து ஊக்கப்படுத்தலாம், புக்ஸ் ரீட் பண்ண சொல்லலாம் அதிகமாக. இதுவுமே இந்த ரைட்டோ நாலேஜில் சேர்ந்தது தான். சரி, அடுத்ததான் இன்றைக்கி வந்து 1 எழுத்து 2 எழுத்து 3 எழுத்து இந்த மாதிரி தான் நம்ம கேம் விளையாண்டுட்ருக்கோம். இப்போ வந்து 6 எழுத்து 7 எழுத்து போனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் திரும்பியுமே 4 எழுத்து அதுலேயே உங்களுக்கும் நிறைய வார்த்தைகள் தெரியும் அப்படின்னா 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:31 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நான் கார்த்திகா. அப்புறமா
3: உமா சாதிக்.
2: சரி, அடுத்ததான் நம்ம சாதிக் தம்பி வந்து துப்பறியும் சேவகன் அந்த புக்கை வந்து ரீட் பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு ஒரு புது புக்கோட ரீட் பண்ண போறாங்க. என்ன புக்கு ரீட் பண்ண போறீங்க?
3: என்னும் நாய்க்குட்டி.
2: பேச் என்னும் நாய்க்குட்டி. என்ன புக்கு திரும்ப சொல்லுங்க?
3: பேச். பேச் என்னும் நாய்க்குட்டி.
2: பேச் என்னும் நாய்க்குட்டி.
3: இது எழுதினவங்க பாத்தீங்கன்னா ஆண்டன்
2: செகாவ்.
3: இத தமிழ் மொழி ஏத்தவங்க,
2: தமிழ்ல மொழி பெயர்த்தவங்க
3: ஏஎம் கோபாலன்,
2: எம் கோபால கிருஷ்ணன். ஓகேவா, திரும்ப சொல்லுங்க.
3: என் கோபால கிருஷ்ணன்.
2: எம் கோபால கிருஷ்ணன் அவங்க தான் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. சரி, அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ஹலோ. சரி, மறுபடியுமே கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதில் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிடுறீங்களா?
3: புது புக்கில் ஃபஸ்ட்டு வந்தது, பயங்கர பசி உள்ள ஓநாய் ஒன்று வேட்டையாட புறப்பட்டது. அதன் 3 குட்டிகளுமே அளந்து தூங்கியிருந்தன. ஒன்றை
2: ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தன.
3: ஒன்றை ஒன்று.
2: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களாண்ணா? நாங்களும் நல்லா இருக்கோம்ண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னு தெரியுமாண்ணா?
4: தெரியல எனக்கு.
2: அதாவது இப்போ, சரி இப்போ வந்தனால உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேண்ணா. ஒரு 3 எழுத்து வார்த்தைகள், 5 சொல்லிடுங்கண்ணா.
4: 3 வார்த்தைகளா?
2: 3 எழுத்து, 3 எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகள். அதாவது மூக்கு அந்த மாதிரி 4.
4: அப்படியா?
2: ஆமாண்ணா.
4: அன்பு.
2: அன்பு.
4: பாசம்.
2: பாசம்.
4: நட்பு.
2: ஓகேண்ணா.
4: அப்புறம்
2: இன்னொரு 2 சொல்லுங்கண்ணா.
4: 5 சொல்லணுமா?
2: ஆமாண்ணா.
4: ரகம்.
2: என்னதுண்ணா?
4: ரகம்.
2: ரகம்மா.
4: ஓகேண்ணா. அப்புறம் வந்து எப்படி கேட்டா பாடல்.
2: ஓகேண்ணா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
4: எனக்கு பிடிச்ச பாடல் கேட்டா வந்து அஜித் படத்துல இப்ப நியூ சாங் என்ன பண்ணுங்க.
2: ஓகேண்ணா, நன்றிண்ணா.
4: நன்றி.
2: சரி, இப்போ நம்ம நம்புகுமார் அண்ணாவுமே சூப்பராக பேசிட்டாங்க, விளையாடவுமே செஞ்சிட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் வாசிச்சிடுறீங்களா?
3: ஒன்றை ஒன்று தலாவி கொண்டு வெம்மையை அனுபவிக்கு கிடந்தன. புறப்படுவதற்கு முன்பு சீக்கிரமாக வந்துவிடுவேன் என்று சொல்லி போலே குட்டிகளை அது நாக்கில் கொடுத்தது. நக்கி கொடுத்தது. மார்ச் மாதம் தொடங்கியது. இலை இலை இலை உதிர்ந்து காலத்தின் ஆரம்பம்.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். சரி, வெம்பை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல.
3: ஆமாக்கா.
2: அதுக்கான பொருள் என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: தெரியலையக்கா, நீங்களே சொல்லுங்க.
2: சரி, நானே சொல்லிடுறேன். வெம்பை அப்படின்னா மரத்தோட அந்த காய்ந்த பிஞ்சு இல்லைன்னா வதங்கிய பிஞ்ச, அதுதான் இந்த வெம்பைக்கு பொருள். வெம்பைனா என்னது?
3: மரத்தோட காய்ஞ்ச அந்த பொருளுக்கு.
2: அதாவது பூலாம் வாடி போன அந்த நிலையில இருக்கும்ல, பூ இல்லைனா காய், அதுதான் வெம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்ததான் நான் என்னோட தகவலையுமே சொல்லிடுறேன். ஒரு சில குழந்தைங்க வந்து மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுற, அப்போதான் வந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினைப்போம். ஆனால் அதை தவிர வந்து நண்பர்களோட அந்த தாக்கம், அப்புறம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம், புரிதல் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக கூட வந்து குழந்தைங்கக்கிட்ட அந்த திருடக்கூடிய ஒரு பழக்கம் வரலாம். அதுக்காக குழந்தைங்களை வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானிக்க கூடாது. அது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் மட்டும்தான். அதனால வந்துட்டு அதை மாற்றவோ தடுக்கவோ பெற்றோர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கையாளலாம். முதல்ல குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு புது பொருள் இருந்தால் இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் அதிக பணம் இருந்தால் இது எப்படி வந்துச்சு, அதாவது சந்தேகப்படுற மாதிரி கேட்காம ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு கோபமாக கேட்டால் தான் அவங்க வந்துட்டு பதில் சொல்லாமல் பயப்படுவாங்க, மறைப்பாங்க, ஃப்ரெண்டுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதே நம்மளும் போய் அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இது வந்து எப்படி வந்துச்சு இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அவங்களுமே ஃப்ரெண்ட்லியாக நம்மக்கிட்ட பதில் சொல்லுவாங்க. பொருள் காணாமல் போனால் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு புரிய வைக்கணும். அதாவது வந்துட்டு அடுத்தவங்களோட பொருளை எடுத்துகிட்டு வரப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு இவங்களுக்கும் புரிய வைக்கணும். யாராக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட வந்து அனுமதி கேட்டு தான் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எடுத்த பொருள் ஏதாவது யாரோடைய பொருளையாவது எடுத்திருந்தால் அதை வந்து திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காமலாம் இருக்கக்கூடாது. கொடுத்து இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்றதையுமே சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து இந்த மாதிரி அதாவது ஒரு சின்ன விஷயத்தில் தொடங்கிறது தான் இந்த திருடு அப்படின்றது. இது அப்படியே படிப்படியாக பெருசாகலாம். அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சொல்லி கொடுக்கறது மூலியமாக குழந்தைங்கள் வந்து நல் வழியிலையும் போவாங்க. அதனால் வந்துட்டு பேரண்ட்ஸை விட குழந்தைங்களை விட பேரண்ட்ஸுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததான் வந்துட்டு பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:45 ஆயிருச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: சாதிக்.
2: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேரமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் கார்த்திகா, நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்ப்பா. உங்க ஊர்ல எல்லாம் மழைன்னு கேள்விப்பட்டேன்.
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா, தெரியுமாக்கா?
4: ஆமாப்பா, பின்னா வெயில் கொளுத்துது இல்லையா, மழை வந்தா தானே கொஞ்சம் நம்ம குளிர்ச்சியா இருக்க முடியும்.
2: கொஞ்சம் நிறைய பெஞ்ச மாதிரி இருந்துச்சு.
4: அது கூட அடிக்கிற வெயிலுக்கு இருக்கிற வேகத்துக்கு பத்த மாட்டேங்குது நமக்கு. வர வந்தாதானே வரவே மாட்டேங்குது.
2: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து கேம் கேட்டிங்களாக்கா?
4: இப்ப கேட்டேன்ப்பா.
2: ஓகேக்கா, நீங்க வந்து உங்களோட விருப்பம்க்கா, எத்தனை எழுத்து வார்த்தைகள்க்கா சொல்ல போறீங்க?
4: நீங்களே கேளுங்கப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன்னு பாக்கலாம்.
2: சரி, நம்ம சாதிக் தம்பி சொல்லுவாங்க. எத்தனை எழுத்து வார்த்தைகள் கொடுக்கலாம்?
3: 5.
2: அவங்க இப்பதான் வேலைக்கே போயிட்டு வந்திருப்பாங்க. 5 எழுத்து. சரி, 4 சொல்லிருவீங்களாக்கா?
4: 4. சரிப்பா, நீங்க சாதிக்கு ஆசைப்பட்டு அப்புறம் சொல்லலைன்னு எப்படி ஆகுறது?
2: ஓகேக்கா,
4: 4 வந்து என்ன சொல்லலாம், செடி கொடி.
2: செடி கொடி, ஆஹா, ஓ ரெண்டே சேர்த்து சொல்றீங்களாக்கா? சரிக்கா.
4: தீ போட்டு
2: நன்றிக்கா.
4: எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்க்கா.
4: சரிப்பா, நன்றிப்பா, வச்சிடறேன்.
2: ஓகேக்கா, நன்றிக்கா. சரி, இப்ப நீங்க வாசிச்சிடுறீங்களா?
3: அதுக்கப்புறமா மார்ச் மாதமும் தொடங்கியது. இலை உதிர் காலம் ஆரம்பம். ஆனாலும் இரவு நேரங்களில் டிசம்பர் மாதம் இருப்பது போல மரங்களும் காடும் பனியில் முணங்கி நின்றன. நாக்கை வெளியே நீட்டினால் உரை பனை பலமாக கடிப்பதை உணரலாம்.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம நாளைக்கான பகுதியில் இந்த புக்கை வந்து தெரிஞ்சுப்போம். இந்த புக்கோட பேரை இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க. சரி, நானே சொல்லிடுறேன். பேச்சு எனும் நாய்க்குட்டி. இதை எழுதினவங்க வந்து ஆண்டன் செகா. தமிழில் மொழிபெயர்த்தவங்க வந்து கோபாலகிருஷ்ணன். இவங்க தான் வந்து இந்த புக்கை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். அதனால இன்னைக்கான வானிலை தகவலை தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு காற்றோட வேகம் 29 கிலோமீட்டரில் இருந்து 33 கிலோமீட்டர் வரை வடகிழக்கு திசையில் வீசும். இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லையா, இது மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபடுறது நான் கார்த்திகா. அப்புறமா அடுத்ததாக பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியில் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசி எஃப்எம் 90.4
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பெண் குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு திட்டம் இருக்கு, அது செல்வமகள் சேமிப்பு திட்டம். இந்த சேமிப்பு திட்டத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் யார் வேணாலும் சேரலாம். அதுல வந்து அந்த பெற்றோர்களோடு 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, குழந்தைக்கான பர்த் சர்டிபிகேட், அது மட்டும் இருந்தால் போதும், அதில் சேரலாம். இப்போ நம்ம கடலோரத்தில் பார்த்தோன்னா நிறைய மீனவ குடும்பங்கள், இந்த மீனவ பெண் குழந்தைகளுக்கான இது சிறப்பு திட்டம் என்றே சொல்லலாம். இதில் வந்து எப்படி சேர்றதுன்னா, முதல்ல 250 ரூபா மினிமம் 250 ரூபா பணம் கட்டி இந்த திட்டத்தில் சேரலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள 1.5 லட்சம் மேக்ஸிமம் 1.5 லட்சம் கட்டலாம். மேக்ஸிமம் தான் அது, அவங்களால எவ்வளோ முடியுதோ கட்டலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண் குழந்தைய அந்த இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்றாங்க அப்படின்னா 2 வருஷத்தில் அவங்க வந்து சேர்றாங்கன்னா மாதம் 1000 ரூபா அவங்களால கட்ட முடியும். 1000 ரூபாங்கிறது 250 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், அவங்களால எவ்வளோ முடியுதோ 1000 ரூபான்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு 1000 ரூபா ஒரு மாதத்தில் கட்டுறாங்கன்னா 12 மாதத்துக்கு 12000, அது வந்து 15 வருஷத்துக்கு அவங்க வந்து 180000 கட்டுறாங்க. திட்டத்துக்கான மெச்சூரிட்டி வயசு வந்து 21 வருஷம். அது முடியும் போது அந்த குழந்தைக்கு 5,54,000 கிடைக்கும், முதிர்வு தொகை கிடைக்கும். அதாவது இப்பொழுது வந்து அந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு 8.2 இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வட்டி விகிதம் இருக்கு. அதைப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து 5,54,000 கிடைக்கும். இதே வந்து மாதம் 2000 கட்டினாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த முதிர்வு தொகை இது 2 மடங்காக கிடைக்கும். அவங்க 500 ரூபாய் கூட கட்டலாம், மாதம் 250 ரூபா கூட கட்டலாம், அவங்களால எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதுபடி அவங்க கட்டிட்டு போகலாம். அப்படி கட்டினாங்கன்னா அவங்க குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அதனால வந்து கடன்பட்டு அந்த கடன் சுமையை அவங்க சுமக்க, இந்த மாதிரி ஒரு சின்ன எளிய திட்டத்தில் சேர்ந்தாங்கன்னா அவங்க பெண் குழந்தைகளுக்கு ஃபியூச்சர் பிளானுக்கு அவங்க நல்ல அதை பயன்படுத்திக்கலாம். அதனால எல்லாரும் சேரணும்.
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைகளின் மடியில் ஆதித்தமிழன் வில்வெடுத்து நின்றான். விசைப்படகின் புகையினிலே வாழ்வெடுத்து தவித்தான். அழகான கவிதை வரிகளின் தொடக்கமாய் பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் இனிதா. அந்தமான் தீவுகள்ல நடக்கிற மீனவ மக்களின் சுவாரஸ்யமான வாழ்க்கை முறைய பத்தி கேட்கலாமா? ஆதிவாசிகளோட மரபு வழி வேட்டைய பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாமா? அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கிற 13 பழங்குடியின மக்கள் அலைவாய் கரைய ஒட்டி அதுல ரொம்பவே பாரம்பரியமான முறையில மீன் பிடிக்கிறாங்க. இவங்க எந்த ஒரு நவீன கருவிகளுமே இல்லாம வில், அம்பு, ஈட்டி இந்த மாதிரியான ஆதிகால ஆயுதங்களை வச்சுதான் மீன் பிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் பாரம்பரிய வேட்டைனா தொழில்நுட்பத்தோட கூடிய மீன் பிடிப்பும் நடக்குது. அந்தமானின் ஒரே மீன்பிடி துறைமுகமான ஜங்லிகாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளை மட்டும் சுமார் 8000 விசைப்படகுகள் கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்க பயன்படுது. இங்க கடலுக்கு அடியில 100 அடி ஆழத்துல பளிங்கு மாதிரி தண்ணி தெளிவா இருக்கும். அதனால கடலுக்கு அடியில இருக்கிற பவள பாறைகள், கடல் பாசிகள், மணல் பாறைகள் நடுவுல மீன்கள் நீந்துற அழக அழகா பார்த்து ரசிக்க முடியும். இயற்கை வளங்கள் ரொம்பவே கொட்டி கிடக்குது. கண்டிப்பா நம்ம மீனவர்கள் அந்தமான் போய் தொழில் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க அந்தமானோட அழக. அப்படி இருக்கிற ஒரு ஊரு அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஊர் தான். சரி மக்களே, இந்த ஊருக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பா போயிட்டு வரலாம். அருமையான பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஜோஸ்பின், வயசு 65. பிறந்த ஊர் மூக்கையூர் சார். 13 வயசு எனக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சோதனைகள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இதுக்கிடையில ஜாலியா நாங்க சுத்துறோம்னா சாயலூரி சினிமா தியேட்டர்ல போய் படம் பாக்குறது, புதுக்குடி எங்கெங்க இந்த விளையாடி பட்டாதுன்னு ஓடுதாப்பலாம் விளையாடி பட்டான். விளையாடிப்பாட்டுன்னு சொல்றது அது ஒரு இது, இந்த இப்படி இந்த போடுறாங்கல்ல மாரியம்மாவுக்கு முத்து பரப்புறாங்கல்ல, அவங்களாம் ஒருத்தன் திருநாக்கணும் போது நாங்கள் சின்ன பிள்ளைலாம் ஜாலியாக ஓடுறது. அப்புறம் கம்மா முத்துலகம்மான்னு சொல்றது ஒரு கம்மா, அதான் முக்கியம். அதில் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். இப்படி உள்ள சந்தேக காலங்களில் நல்லா விளையாடுறது. மூக்கையூரில் பக்கத்தில் ஆறு, அந்த ஆறில் இருந்து நல்ல இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒத்தப்பன அங்கே காடு தரையில் இப்படி விளையாட போகிறது. இங்கிட்டு புதுக்கிணறுன்னு சொல்லி ஒரு தனி கிணறு நரிப்பையூர் பக்கத்தில், அங்கேயே கத்தாக்கா பழம் இது இந்த தர்பூசணி சொல்கிறீல்ல அதாங்க நல்லா கிடக்கும். போய் போகிற பறிக்கிறது, கல்லறையெல்லாம் விளையாடுவோம். நைட்லாம் கல்லறையில் படுத்துன்னு சொல்லுவோம். நம்ம மூக்கையூர்லாம் வந்து பயப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்லா ஜாலியாக தான் அம்மாச்சிக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியாக தான் நான் வாழ்ந்தேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர், எங்கள் அப்பா இருந்துட்டாங்க, தம்பி மாதிரி இறந்துட்டானுங்க. அதோட மன நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் விதவையாகவும், நாங்கள் மூணு சின்ன சின்ன பிள்ளைங்க தான். அதோட பெரியப்பா மாதிரி வந்து கூட்டிகிட்டு எங்கள் பாமன் வந்துட்டாங்க. வந்ததோட இதுவரையிலும் அம்மா எனக்கு எவ்வளவோ ஜாலியாக இருந்த இடம் இன்னைக்கு அந்த ஞாபகம் வரும். அந்த அப்பா வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் பேர்த்து தான் அம்மாச்சி இங்கே வந்தேன். இங்கே வந்தேன்னு எனக்கு அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஊரை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தரஞ்சு. நிம்மதியாலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் செய்யலாம், தாத்தா தான் போவாங்க. இப்போ ஒரு ரெண்டு நேரம் போயிருக்கேன் அம்மாச்சி மூக்குறக்கு. இவ்வளோ பேசி என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கு நன்றி என்னையா. இந்த அளவுக்கு என் வேதனை துன்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். என்ன
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. இருக்கிறீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கு நம்ம கடலுக்குள்ள இருக்கிற ஒரு செம கெத்தான, அதே நேரத்துல ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு மீனை பத்தி தான் கேட்க போறோம். அதோட பேரு ப்ளூ ஸ்பாட்டர் பஃபர் ஃபிஷ். இத நீல புள்ளி பலூன் மீன்னு சொல்லுவாங்க. பலூன்னு சொன்ன உடனே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன மீனுன்னு. இது பஃபர் ஃபிஷ்ஷோட வகையை சார்ந்ததுதான். இந்த மீன் செம அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இதோட உடம்புல குட்டி குட்டியா லைட் ப்ளூ கலர்ல டிசைன்ஸ் போட்ட மாதிரி, இதோட கண்ணுல சுத்தி பாத்தீங்க அப்படின்னா டார்க் பிரவுன் கலர்ல கோடு போட்ட மாதிரி, கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்லங்க, இதோட செவில் பகுதியில ஒரு கருப்பு கலர்ல மச்சம் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த மீன் பொதுவா சேறு சகதிகள் எல்லாம் நிறைஞ்ச பகுதிகள்ல தான் தெரியும். பாக்குறதுக்கு ஏதோ அமைதியா இருக்குதுன்னு மட்டும் எடை போட்டுற வேண்டாம். தொட்டா போதும், நம்ம பஃபர் ஃபிஷ் மாதிரியே பலூன் மாதிரி ஊபி பெருசாகி ஊதிரும், அவ்வளவுதான். இவ்வளவு சுவாரஸ்யமான ஜீவன்கள் கடலுக்குள்ள இருக்குது. இந்த பஃபர் ஃபிஷ் வகையிலேயே நிறைய மீன்கள் இருக்கு. அதுல குறிப்பா அழகான ஒரு சாஃப்டா நீந்தக்கூடிய ஒரு மீன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ் தான். சரி, அடுத்து அருமையான பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
6: நீயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க
2: இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. சிப்கோ அப்படின்னா என்ன தெரியுமா? ஹிந்தியில சிப்கோ அப்படின்னா ஒட்டிக்கோள் அல்லது கட்டுப்பிடிச்சுக்கோன்னு அர்த்தம். யாராச்சும் மரத்தை வெட்ட வந்தா மரத்தோட மரமா ஒட்டி நின்னு காப்பாத்திக்கணும்னு ஆரம்பிச்ச இயக்கம் தான் இந்த சிப்கோ. கன்ஷியாம் ரதுரி சைலானி அப்படின்றவரு மரத்தை வெட்டுறவங்களை காப்பாத்துறதுக்கு வாங்க, காட்டை காப்பாத்துறது தான் இனி நம்ம வேலைன்னு பாட்டு பாடிய மக்களை ஒன்னா திரட்டினாரு. 1974 பெண்கள் மரத்தை கட்டிப்பிடிச்சு நின்ன போட்டோவை பார்த்துதான் சிப்கோ இயக்கம் ஆரம்பிச்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வரலாற்று ஆசிரியர் ராமச்சந்திர குகா என்ன சொல்றாருன்னா, இதோட விதை 19th century ஆங்கிலேயர் காலத்திலேயே விழுந்துருச்சான். அப்பவே பிரிட்டிஷ்காரவங்க ரயில் பாதையை போடுறதுக்காக அவங்க சொந்த லாபத்துக்காக கண்டபடி மரங்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. காட்டை நம்பி வாழ்ந்த பழங்குடி மக்களோட உரிமையை பறிச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம சூழலும் பெண்களும் அப்படின்ற பக்கத்துல, அதுவும் காடு யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு கட்டுரையில நிறைய விஷயத்தை பத்தி நாராயண சுப்பிரமணியன் தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மாமாவும் பொண்ண கொடு,

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி, கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
5: இப்போ கேட்க போறது கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் வினிதா. இதோட பேரு பச்சை சங்கு. இது இங்கிலீஷ்ல கிரீன் டெர்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு கிரீன் டெர்பான் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இதோட வடிவம் பாக்குறதுக்கு தலையில கட்டுற தலப்பா மாதிரியே சுருண்டு இருக்குமா. அப்புறம் இதோட வெளியில உள்ள ஓடு டைட்டா பச்சை நிறத்தோட கலந்து கலர்ஃபுல்லா இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேர் வந்துச்சு. இது பாக்குறதுக்கு நத்ததான், ஆனா இது வித்தியாசமா இருக்கும். இதுல ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்குது. இதோட கதவுதான். ஆமாங்க, இந்த சங்குக்குள்ள இருக்கிற அந்த உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன செய்யும் அப்படின்னா, சங்குக்குள்ள போய் கதவை மூடிக்கிறோம். இந்த கதவை ஆபர்குளம் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்க்க ஒரு பெரிய தடிமனான முத்து இல்லைன்னா பளிங்கிக்கல் மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே அழகா இருக்கும். கடற்கரையில நடக்கும் போது சில சமயம் வட்ட வடிவத்துல கல் மாதிரி கிடக்கும், பாத்துருப்போம். பழங்காலத்துல இருந்தே மனிதர்களுக்கு இந்த சங்கு மேல ஒரு தனி ஆசைதான் இருக்குது. இதோட உட்பகுதி ரொம்பவே பளபளப்பா மாப், அதாவது பாத்தீங்கன்னா மதர் ஆஃப் பேர்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெருகோட இருக்கும். அதனால இத வச்சு அழகான முத்து, அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டன்கள், நகைகள், வீடு அலங்கரிக்கிற பொருட்கள் எல்லாமே செய்வாங்க. கடல்வாழ் உயிரினங்கள்ல இந்த பச்சை சங்கு ரொம்பவே தனித்துவமானது. பாக்குறதுக்கு சாதாரண சங்கா இருந்தாலும் கடலோட ஆழத்துல அதோட பாதுகாப்பு அதிகமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியில் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு சமூகம், என் வயசு 70. சொந்த ஊர் தூத்துக்குடி மண்டபா. எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, பெரிய வயசாரி. அவர் வயசாரி ஒரு 20 பெண்களை கைக்கில போட்டு மரச்சாருக்கு கல் உடைக்கிறதுக்கு ஒரு கங்காணியா ஆளுகளை கூப்பிட்டு அப்படிங்கையும் ஒரு 20 வள்ளத்தையும் பிள்ளைகளையும் ஏத்திட்டு வந்துட்டாரு தாத்தா. வந்ததுல தான் நான் வந்தேன். இந்த பெண்கள் ஏத்திட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூலிக்கு போய் தூக்கிட்டு வந்து போடுவாங்க வெளியில பரவட்டில். அதை நீ உங்களை மாதிரி வாலிய பயலிய கல்லை அடுக்கி தாக்கு பண்ணுவாங்க. ஆனால் மரைக்கார் வந்து அந்த கல்லை வித்துருவார். நல்ல விலைக்கு வித்துருக்காரு அந்த காலத்தில். நல்லா தான் எங்கள் தாத்தா வச்சுருந்தார். நான் அந்த ஆளாக பார்த்து நானாக பார்த்து பண்ணவும் அப்போ தாத்தா சொன்னார், எனக்கு மதிப்பு இல்லாமா கிட்டியே, நீ ஒரு புள்ள தானா, என் மகன் விட்டு புள்ளன்னு சொல்லாத, நீ எனக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டேன் அப்படின்னு 2-3 அடி அடித்தார் தாத்தா. அப்போ அவர் சொல்லுவார், அடிக்காதே தாத்தா, ஏதோ நான் கடைசி வரையிலும் வச்சுக்கிறோம் தாத்தா அப்படின்றாரு. அதோடு விட்டுட்டார். அருணா கை தாத்து எனக்கு கயத்தை தாலியை கட்டிட்டார். மறு என்ன செய்வார், அந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்களா செஞ்சாங்களா, கல் உடைச்சாக்கா நம்மளுக்கு பொறுக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்தை மீனை வாங்கிட்டு வந்து அந்த கல்லூரத்தை பூரா 30 வீடுல 30 வீட்டுக்கும் போடுவேன். அப்படிமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருந்து பரமக்குடி என்ன மானாமருதம் வரையிலையும் கொண்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க உழைக்க போக மாட்டாங்க. ஏன் உழைப்பு தான் ஏன் சம்பாத்தியம்னா என்னுடைய தேட்டுதான். மக்கள் பெற்றதும் நான் தான், மக்களை வளர்த்ததும் நான் தான், மக்களை இவ்வளவு தொலைக்கு கட்டி கொடுத்ததும் நான் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நம்ம போன சில நாட்கள்ல பெண்களுக்கு அதுவும் மீனவர்களுக்கு அரசு கொடுக்கிற கடன் திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பா நம்ம வாங்குற கடனுக்கு எவ்வளவு வட்டி விகிதம் கிடைக்கும், எவ்வளவு செயலாக்க கட்டணம், எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவா கேட்டோம். அதோட தொடர்ச்சியா இந்த கடன் பாதுகாப்பு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடமானம் பத்தின விஷயங்களை இந்த பகுதிகளில் தெளிவா கேட்போமா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான். இதுல 160,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினா நம்ம நிலத்தையோ இல்ல நகையையோ அடமானம் வைக்கிறதுக்கு தேவையே இல்லங்க. இந்த கடன் மூலமா நீங்க உருவாக்குற சொத்துக்கள் அப்புறம் மீன்கள் விலங்குகள் வரைக்கும் தீவனம் எல்லாமே நிதியிலிருந்து வாங்குற பொருட்கள். இதுதான் வங்கியோட முதன்மை பாதுகாப்பாகவும் இருக்குது. 160,000 ரூபாய்க்கு மேல கடன் வாங்கினோம் அப்படின்னா கூடுதல் பாதுகாப்பா அந்த நகை, வீடு, அடமான பத்திரம் இதுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இணை பாதுகாப்பு காட்டுறதுக்கு வேணும். குறிப்பா இந்த அடமான விஷயங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா வங்கிக்கு வங்கி சின்ன அளவுல மாறுபடும். ஒரு சில வங்கியில அடமான பத்திரம் கேட்பாங்க, ஒரு சில வங்கிகள்ல கேட்க மாட்டாங்க. ஒரு சில வங்கிகள்ல மீனவர்களோட அடையாள அட்டைகளை மட்டும் வச்சு வங்கியில பணம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வங்கிகள் மூலமா நம்ம கடன் பெறதுக்கு இந்த மாதிரியான தேவைகள் கேட்கவும் செய்வாங்க. இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தின தொடர்ந்து பேசலாம் அடுத்த நிகழ்ச்சியில. இப்போ அருமையான பாடல்களுமே வருது உங்களுக்காக, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. இணைஞ்சிருக்கிறீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழக நிகழ்ச்சியில. அதுவும் நெய்தல் கைமணம் பகுதியில உங்ககிட்ட பேச போறது நான் இனிதா. நண்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பத்தின விஷயங்களை கேட்கலாமா? பாரம்பரியமா நண்டு குழம்பு பாத்தீங்கன்னா சோம்பு சீரகம் அரைச்சு ஊத்தி வைப்பாங்க. இந்த சோம்பு சீரகத்துல கூட கொஞ்சம் மெருகேத்துறதுக்காண்டி நம்ம சில மசாலா பொருட்களையும் சேர்த்துவே அரைச்சு வைக்கலாம். என்ன மசாலா பொருட்கள் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க செய்முறை விளக்கத்தை கேட்டுலாம். குறிப்பா நண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, ஒரு அரை கிலோ நண்டு வாங்கி தனியா வச்சுக்கோங்க. நம்ம எல்லா பொருட்களும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நண்டை உரிக்கவே ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா, நண்டு ஊள ஊறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நம்ம நண்டை வாங்கி ஃப்ரீசருக்குள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த நண்டு குழம்புக்கான தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ரெடியா வச்சதுக்கு அப்புறம் தாளிப்புக்கு ஒரு காமணி நேரத்துக்கு முன்னாடி இந்த நண்டை உரிச்சா போதுங்க. நண்டுல அவ்வளவா வந்து பாத்தீங்கன்னா சேறு சகதிகள்லாம் இருக்காது. இந்த மேல இருக்கிற மணல் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். இந்த தோடுகளை உரிச்சிட்டு மணலை மட்டும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். அந்த சின்ன வெங்காயத்தை கூட காரத்துக்கு தக்கன 2-3 பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பட்டை மிளகாயையுமே நம்ம என்ன செய்யலாம், கிள்ளி வச்சுக்கலாம். இது கூட பொடிகள்ல இருக்கிற மல்லி வாங்காம நம்ம கடைகள்ல இந்த வெதமல்லி வாங்கியே வச்சுக்கலாம். இதை ஒரு டப்பாலையும் அடைச்சு வச்சுக்கலாம். இந்த வெதமல்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட். நம்ம வைக்கிற எந்த குழம்புகள்லயும் இந்த வெதமல்லி சேர்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி அதிகமாகும். இந்த வெதமல்லி என்ன செய்யணும் அப்படின்னா, முன்னாடியே இந்த வெதமல்லிய நல்லா பொடுசா நுணுக்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா பொருட்கள் கூட நம்ம அரைச்சோம் அப்படின்னா வெதமல்லி அரைபடாது. அதனால இதை தனியாவே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். வெதமல்லி கூட கொஞ்சோண்டு தேங்காய், தேங்காய் துருவுன தேங்காய் ஒரு மூடி, தேங்காயில கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சின்ன சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், எல்லாத்தையுமே மொத்தமா போட்டு நம்ம மிக்சியில நல்லா மை கணக்க அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்த அந்த மிளகாய் உருண்டைய தனியாவே வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா நீல நீல வாக்குல நறுக்கிட்டு தக்காளியையும் நல்லா நீல வாக்குல நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப குழம்பு சட்டியில எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா பெருஞ்சீரகம் போட்டு இந்த தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு தேவையான அளவு நல்லா தட்டியே வச்சுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டை நல்லா தட்டி அதுல கூட சேர்த்து நல்லா குழஞ்சு வர்றப்போ இந்த மிளகாய் உருண்டை இருக்குல்ல, நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல தேங்காய் சீரகம், இதுகளை என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா இந்த தக்காளி வெங்காயத்து கூட தேங்காய் உருண்டையில கொஞ்சமா தண்ணி ஊத்தி உப்பு போட்டு நல்லா வேக போடுங்க. நல்லா வேக போட்டு நல்லா கொதிச்சு வர்றப்ப கொஞ்சமா மஞ்சத்தூள் போடுங்க. எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்க வேணாம், காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டா போதும். இந்த நண்டு கொதிச்சு வரவும் இந்த நண்டு அள்ளி போட்டு, நண்டு கூட முருங்கைக்காயும் போட்டாலும் நல்லா இருக்கும். இந்த முருங்கைக்காய் கூட போட்டுக்கிறோங்க, முருங்கைக்காய் வேண்டாம் அப்படின்னா நண்டு மட்டுமே போட்டு நல்லா கொதிச்சு மலமலன் வர்றப்பயே வாசனை தூக்குங்க. நம்ம அம்மாச்சி தாத்தா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் உருண்டைய அம்மியில அரைச்சு வச்சு குழம்பு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சுவை கொடுக்கும். கண்டிப்பா இதை வீடுகள்ல ட்ரை பண்ணி பாருங்க. பாரம்பரிய ஒரு உணவும் கூட, இதை நம்ம குழந்தைங்களுக்குமே செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரியான உணவுகளை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறோம். ஆனா இந்த உணவுகளை இந்த பாரம்பரிய முறைப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சாப்பிட வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுப்பிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 9வது மாதத்துல இருந்து 2012 9வது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
0: இணைஞ்சிருக்கிறீங்க, இது கடல் பூசை FM 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ரொம்பவுமே சாதாரணமானதுதான், அதுக்குள்ள இருக்கிற உண்மைகள் பெருசு. சாதாரணமா கீழே கிடக்கிற கடற்கரை மணலை எடுத்து கையில அள்ளுறது அப்புறம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம்தான். ஆனா சக்ஷன் ரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய உறிஞ்சி கருவிகள் மூலமா மணலை தோண்டி எடுக்கிறது தடை செய்யப்பட்ட ஒன்னாவும் இருக்குது. அலைகள் கரைக்கு வந்து மோதி திரும்பும் போது இழுத்துட்டு செல்றது வழக்கம் தான். கார்லட் கலந்த மணல் கனமா இருக்கிறதால அலைகள் அதை விட்டுட்டு மற்ற மணலை இழுத்துட்டு போகும். சட்டப்படி மணலை அள்ளிய பின்னாடி அந்த கனிமங்களை பிரிச்சு எடுத்துட்டு மீதி மணலை அதே குழியில கொட்டி நிரப்பணும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அப்போதான் இயற்கை சமநிலை பேணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல கடல் அலைகள் சீற்றத்தோட வரும்போது இந்த மணல் குழிகளை சுத்தி பெரிய மாற்றங்கள் நடக்கும். மணல் சரியா நிரப்பப்படாம இருந்துச்சு அப்படின்னா அலைகள் கடல்ல சேறு பகுதியில இருக்கிற மீன்களோட முட்டைகளை இழுத்துட்டு வரும். அந்த முட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள பட்டு அது மூடி விடுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதனால மீன் பெருக்கம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆமைகள் கரைக்கு வந்து முட்டை இடும் இடங்கள்ல அந்த குழிகளை தோண்டி தோண்டி போடும் போது ஆமைகள் அந்த குழிக்குள்ள விழுந்து எழ முடியாம அப்படியே அலைகள்ல அடிச்சுட்டு அப்படியே மூழ்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதனால கனிம வளங்களை நம்ம எடுக்கிறது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா சட்டப்படி எடுக்கிறவங்க இந்த மாதிரியான ப்ராசஸிங் எல்லாம் செஞ்சுட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தியா வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கட்டிக்கலாமா?
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
2: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இணைஞ்சிருக்கிறீங்க கடல் பூசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியில முதலாவது நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கிற அந்த சுவாரஸ்யமான மீன்பிடிப்பு முறைகளை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா ப்ளூ ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ், இந்த பேத்த மீன்ல ஒரு வகையான இந்த மீன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகான மீனாவும் இருக்குது. குறிப்பா இந்த வகை மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா அரிய வகையா இருக்குது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாராயணி சுப்பிரமணியன் எழுதின சூழலும் பெண்களும் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய காடுகள் யாருக்கு சொந்தம் அப்படின்ற தலைப்புல ஒரு சின்ன கட்டுரை விளக்கத்தை நம்ம கேட்டோம். அரிய வகை உயிரினமா இருக்கிற அதுவும் கடலுக்குள்ள நத்தை, அந்த நத்தை கூட பத்தியும் அந்த நத்தைய பத்தின விஷயங்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீனவ பெண்களுக்கும் மீனவர்களுக்கும் கடன் உதவி தர்றாங்க அரசு. இந்த அரசு தர்ற கடன் உதவிகளை நாம என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் கூட இணைச்சு வங்கியில பயன்பெறலாம் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையுமே கேட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். நெய்தல் சுவையில நண்டு குழம்பு நம்ம அம்மாச்சி தாத்தா காலத்துல எப்படி எல்லாம் வச்சாங்க, அந்த நண்டு குழம்பு செய்முறை விளக்கத்தோட பார்த்தோம். இது பாரம்பரிய உணவுகள்ல ஒன்னாவும் இருக்குது, அத பத்தின விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். காலநிலை மாற்றத்துல குறிப்பா கடற்கரை மணல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த மணலை அள்ளுனா என்னென்ன மாதிரியான விளைவுகள் வரும், அதுவும் கடற்கரைக்கும் கடல்ல வாழ்ற உயிரினங்களுக்கும், இது இயற்கையை பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்களை தேடி வருகிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் இனிதா. கடலை நேசிப்போம், கடலை காதலிப்போம், கடலை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் நல்ல அருமையான பாடல்களுமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியில் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்பூசி எஃப்எம் 90.4
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே ஏ சுமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பொதுமக்களுக்கு வந்து சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அந்த சேமிப்பு திட்டத்தில் எந்த பொதுமக்கள் வேணாலும் சேர்ந்துக்கலாம். இப்ப வந்து டெய்லரிங் வேலை பார்க்கறவங்க, டெய்லி தினக்கூலி வேலை பார்க்கறவங்க, அவங்களுக்கு சின்ன சின்னதா பணம் கிடைக்கும். அந்த டெய்லி ஒரு 100 ரூபாய் சேமிக்கிறது கூட அஞ்சல் அலுவலகத்த திட்டம் இருக்கு. அது சேமிப்பு திட்டம், சிறு சேமிப்பு திட்டம் என்னும் அஞ்சல் சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அதில் வந்து எல்லா பொதுமக்களும் சேர்ந்துக்கலாம். அவங்க மினிமம் அவங்க கையில் ஒரு 100 ரூபாய் கிடைச்சா கூட கட்டிக்கலாம். எப்போ வேணாலும் அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். என்னோட நேம் வந்து விக்னேஷ். நான் வந்து பாம்பன்ல திருக்கோடி பகுதியில் இருக்கேன். நம்ம ஊர் சார்ந்த ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. நைன்த்து படிக்கும்போது நினைக்கிறேன், நைன்த்துல டென்த்து படிக்கும் போது ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். செவன்த்துலேருந்து நைன்த்து டுவெல்த் வரை நான் வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தேன், அதாவது மதுரையில் தங்கி படிச்சிருந்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறது அதிகம். அதனால் டேரெக்டாக கொண்டு போய் மதுரையில் இறக்கி விட்டுருவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு. இப்போ உள்ள ட்ரெயினுக்கு வந்து முதல்ல வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அது ரொம்ப ஸ்லோவாக போகும். நடந்து போகிற ஸ்பீடுக்கு தான் போகணும் வச்சிங்களேன். அப்போ கொஞ்சம் பார்க்க எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு ரசிக்கிட்டு பாலத்தை பார்த்துக்கிட்டு பகலில் வந்தால் மீனை பார்க்கலாம், நைட்டு போனால் அந்த குளிர்ந்த காற்று இருக்கும். வந்து போகிறதுக்கு ட்ராவலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வர கொஞ்சம் ஸ்பீடாக வரனால அந்த இதெல்லாம் ரசிக்க முடியல. நம்ம ஊரில் அப்போலாம் கம்மி தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் 10 ட்ரெயின் தான் இருக்கும். ஆம்பல் நிற்கிறதுலாம் பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும் நிற்கும், ஒரே ஒரு சென்னை ட்ரெயினிக்கும், அப்புறம் திருச்சி ட்ரெயின். நைட்டு 12 மணிக்கு ஒரு ட்ரெயின், காலையில 6 மணிக்கு ஒரு ட்ரெயின், மதியம் 12 மணிக்கு ட்ரெயின், சாயந்தரம் 6 மணிக்கு ட்ரெயின். மொத்தம் 4 ட்ரெயின் மதுரைக்கு. இப்போ அது இல்லை, இப்போ அதை எடுத்துட்டாங்க. ஒரு ட்ரிப் இப்படி தான் நாங்கள் வந்து நைட்டு 12 மணிக்கு அப்போ ட்ரெயின் இருந்துச்சு நைட்டு. அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகும்போது ட்ரெயின் வர்றதுக்குலாம் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணோடனே என்ன பண்ண தெரியாமல் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து மண்டபம் போயிட்டோம். அப்போ வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் பாலத்தில் போகிற, அது எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு. அந்த டைம் நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி மண்டபத்தில் போய் இறங்கி அங்கேயே டிக்கெட் எடுத்து அதுக்குள்ளே இந்த ட்ரெயின் வந்துருச்சு, கரெக்டாக இருந்துச்சு, பிடிச்சி நாங்கள் மதுரைக்கு போயிட்டோம். அது கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு எங்களுக்கு. அது வந்து எங்களால் மறக்கவே முடியாது சம்பவத்தை. இப்போ இருக்க ட்ரெயினில் அது கண்டிப்பாக பண்ண முடியாது. இப்போ வந்து ஸ்பீடாக கூட்டிட்டாங்க. அப்போ வந்து இந்த காற்று காரணமாக ஸ்லோவாக போவாங்க ட்ரெயின். இப்போ இந்த பிரச்சனை இல்லை, இப்போ ட்ரெயின் விட்டால் முடிஞ்சு. ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அனநீர் உள்ளங்களுக்கு சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு மகாலிங்கம் ரத்னவேலு எழுதின பெய்யன பெய்யும் மழை. கதைக்குள்ள போலாமா? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். அங்க விக்கிற காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அவனியாபுரம் சந்தைக்கும் போனோம். ஆண்டவன் புண்ணியத்துல மதியானம் வரைக்கும் இன்னைக்கு மழையே இல்லாம இருக்கணும் கடவுளே, இன்னைக்கு என்னோட வேலையெல்லாம் நல்லபடியா முடியணும் அப்படின்னு பாண்டியம்மாவோட மனசு முழுக்க அந்த எண்ணமாவே இருந்துச்சு. மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டுக்கு போற பெண்கள்லாம் வழக்கமா வர்ற ஒரு ஷேர் ஆட்டோ வந்ததுக்கு அப்புறமா அதுல ஏறி போவாங்க. பாண்டியம்மா அக்காக்கு பல குழப்பம். ஆட்டோ வந்ததை கூட கவனிக்காம அவங்க அப்படியே நின்னுட்டு இருந்தாங்க.
1: என்ன பாண்டியம்மாக்கா, ஒரு மாதிரி இருக்கீங்க, எப்பயும் கை காமிப்பீங்க.
0: ஆமா தம்பி, என்னோட பொண்ணுக்கு இன்னைக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. சாயந்தரம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடந்தாதான் கையில 4 காசு கிடைக்கும். அதான்ப்பா ஒரே யோசனையா இருக்கு. மழகில பேஞ்சிச்சு அம்பிட்டுதான், இன்னைக்கு எனக்கு வேலையே இல்லாம போயிரும். வியாபாரம் நல்லபடியா முடிஞ்சு எனக்கு கையில காசு வந்து என் பிள்ளை அதுக்கப்புறம் தான் நான் டாக்டர் கிட்டே கூட்டிட்டு போக முடியும்ப்பா. அப்படி நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாதான் வர வாரத்துல நடக்கிற பரீட்சையை என் புள்ள ஒழுங்கா எழுத முடியும். நம்ம வாழ்க்கை நம்மளோட போட்டோம்யா. நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும், அதான் என் ஆசை. உன் ஆசை நிறைவேறுங்கா, வண்டியில ஏறு வா அப்படின்னு அந்த ஆட்டோட டிரைவர் சொல்ல பல சிந்தனைகளோட பயணிக்க ஆரம்பிச்சாங்க. காலங்காத்தால அடிக்கிற ஈர காத்த அவங்களோட நுரையீரலுக்குள்ள சுவாசிச்சபடி ஆட்டோவோட கம்பியில மெல்ல சாஞ்சிட்டாங்க. அன்னைக்கான வியாபாரம் அந்த அக்காக்கு நல்லா நடந்திருக்குமா தெரிஞ்சுக்கலாம். பெய்யன பெய்யும் மழை அப்படின்ற கதையை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது அலை பாயுதே நிகழ்ச்சி.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: முன்னேற்றத்திற்கான வானொலி
2: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது பெய்யன பெய்யும் மழை. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டும் வந்துச்சு. பாண்டியமாக்கா வண்டியை விட்டு இறங்கி அவங்களோட சுருக்கு பயில இருந்து 20 ரூபாய் தாள் எடுத்து அந்த ஆட்டோக்காரவங்க கிட்ட கொடுத்தாங்க. அந்த காசு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுல எதுவும் 10 ரூபாய் 20 ரூபாய் தாள் ஒட்டிருக்கான்னு ஒண்ணுக்கு 2 முறை ஆராய்ஞ்சு பாத்துக்கிட்டாங்க. இக்கா என்னக்கா, நீ கொடுக்கறத கொடுக்கா, காசு இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நாளை பின்ன பாத்துக்கலாம். அப்படிலாம் இல்லப்பா, இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க. சரிக்கா அப்படின்னு சொன்ன அந்த ஆட்டோக்கார அண்ணன் அங்கிருந்து போயிட்டார். மார்க்கெட்டுக்குள்ள கோணி சாக்கோட நுழைஞ்ச பாண்டியமாக்கா ஒவ்வொரு வியாபாரியா பார்த்து அவங்க கிட்ட நல்லா பேரம் பேசி கொஞ்சம் கொஞ்சமா காய்கறிகளை சேர்த்துக்கிட்டே போனாங்க. ஏலத்துல வித்த காய்கறிகள் எல்லாம் 10-10 கிலோவா வாங்கி அவங்களோட கோணி பைய நல்லா நிரப்பிக்கிட்டாங்க. இப்போ அங்கிருந்து அவனியாபுரம் போயாகணும். அங்க போறதுக்கு குட்டி யானை கண்டிப்பா வேணும். பக்கத்துல இன்னும் 2 பேர் சேர்ந்து ஒரு குட்டி யானைய பேசி அவங்களோட மூட்டைகள் எல்லாம் ஏத்திட்டு இருந்தாங்க. கருக்கள் லேசா விடிய ஆரம்பிச்சுச்சு. பொழுது போல போலன்னு விடிய வளையங்குளம் பக்கத்துல இருந்த சோளங்குருணில நடவு செய்யப்பட்ட மல்லிகை செடிகளை பார்த்துக்கிட்டும் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டும் செங்கேனியக்கா இருந்தாங்க. இந்த முறை தன் பொண்ணோட கல்யாணத்துக்காக பூ மார்க்கெட்டை குத்தகை வியாபாரி கிட்ட அவங்க போன மாசமே கொடுத்துட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் முன்பணமா வாங்கியிருந்தாங்க. 2-3 மாசமா மழை கொஞ்சம் கம்மியா பெஞ்சனால வாடல் நோயால பூ கொஞ்சம் கம்மியா தான் பூத்துட்டு இருந்துச்சு. மல்லிகை பூவெல்லாம் நடவு பண்ணிருக்கேன், பூவெல்லாம் நல்லா பூத்து குலுங்கினாதான் எனக்கு கொஞ்சம் கை காசு கிடைக்கும். அத வச்சு என் புள்ள கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தணும். அதுக்கு நல்ல மழை பெய்யணும். ஆனா மழை பெய்யாமலே போயிருச்சுன்னா அப்படின்ற எண்ணம் செங்கேனி அக்காவோட மனசு முழுக்க இருந்துச்சு. ஒரு பக்கம் மழை வேணும்னு கேக்குறாங்க, இன்னொரு பக்கம் மழையே வேணான்னு சொல்றாங்க. சரி, கதையில எடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுமான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது அலை பாயுதே நிகழ்ச்சி. நேயர்கள் கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4 பெய்யன பெய்யும் மழை அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. மழை வந்துச்சுன்னா ஒரு 10-15 நாள்ல நான் பூ பறிக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த வாடல் நோயெல்லாம் போய் என் மல்லிப்பூலாம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அந்த பக்கம் பூத்து குலுங்குற மாதிரி இந்த பக்கமும் நல்லா பூத்து குலுங்குச்சு, எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். காசு கிடைச்சா அசல எல்லாம் அடைச்சிருவேன். கடவுளே, இப்படியாச்சும் மழை பெய்ய வைப்பா அப்படின்னு செங்கேனி அக்கா ஒரு பக்கம் நினைக்க, அந்த குட்டி அணையில தன்னோட மூட்டையும் ஏத்திக்க சொல்லி பாண்டியமாக்கா நேரா அந்த வண்டி கிட்ட போனாங்க. அவங்க

காரசாரமான பச்சை மிளகாயும் நீல நீளமான முருங்கைக்காய்களும் அப்புறம் பெரிய பெரிய பூசணிக்காய்ங்க, நீளமான புடலங்காய்ங்க, அப்புறம் இன்னும் கூறு பாவை, மிதி பாவை, கொத்தமல்லி, புதினா, கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸ்னு எல்லா காய்கறிகளையும் அழகா வரிசையா அடுக்கி வச்சிருந்தாங்க. பாக்குறவங்களுக்கு அப்படியே எடுத்துக்கணும் போல இருக்கும். அப்படி இருந்துச்சு. போனி வருமா வராதா, விக்குமா விக்காதான்னு அப்பவும் பாண்டியமாக்காவோட மனசுல அவ்வளவு குழப்பம். வண்டியோட கூலி சுமகூலின்னு எல்லாத்தையும் சேர்த்தா லாபம் எனக்கு இன்னைக்கு கிடைக்குமான்னு தெரியலையே, பாப்போம் அப்படின்னு பாண்டியமாக்கா மனசுல நினைக்கும் போதே ஈசானி மூளையில கருமேகம் கருங்கும்னு கருத்துக்கிட்டு வந்துச்சு. அத பார்க்கவுமே பாண்டியமாக்காக்கு பகீர்னு இருந்துச்சு. இப்பதான் படிகள் எடுத்து வச்சு விலைய சொல்லி கூவ ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். இப்பன்னு பார்த்தா அப்படி வரணும். கடவுளே, மழை மட்டும் பெய்ய வேணாம், என் பிள்ளைய நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும், இன்னைக்கு மழையே வரக்கூடாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே வேண்ட ஆரம்பிச்சாங்க. மழை வந்திருக்குமா நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பெய்யன பெய்யும் மழை அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம் அலை பாயுதே நிகழ்ச்சியில. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. கதையை நேயர்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேர்கள் கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. அங்கே சாஞ்ச மழை பெஞ்சா கூட தேவல, பக்கத்துல கூட பெய்யட்டும், இங்க மட்டும் மழை பெய்யவே கூடாது. எனக்கு வியாபாரம் கெட்டு போகும், இன்னைக்கான நாளே எனக்கு ஓடாது, நான் என்ன செய்ய போறேனோ தெரியலையே அப்படின்னு பாண்டியம்மாக்கா நினைச்சிட்டு இருக்கும் போது காத்து லேசா வீச தொடங்குச்சு. தென்றல் காத்து போல அது அடிச்சுச்சு. கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா பன்னீர் தெளிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பகுதியில மட்டும் சாரல் போல தெளிக்கப்பட்ட மழை துளிகள் கன நேரத்திலேயே காணாம போச்சு. என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு இருந்த பாண்டியம்மாக்காக்கு மழையும் பெய்யல, அவங்களோட வியாபாரமும் கெட்டு போல. ஒரு வழியா நிம்மதி பெருமூச்சு விட்டபடியே, அப்பாடா மழை போயிருச்சு, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்ட பாண்டியம்மாக்கா பக்கத்துல இருந்த ஒரு டீ கடையில போய் சுக்கு காப்பிய வாங்கி அவங்க வியாபாரம் பாக்குற இடத்துல மெல்ல குடிச்சபடியே உட்கார்ந்திருந்தாங்க. முதல்ல ஒரு பாட்டி வந்து காய்கறிகள் எல்லாம் வாங்கினாங்க. அவங்க வாங்குறத பார்த்து இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. வியாபாரம் அமோகமா ஓட ஆரம்பிச்சுச்சு. பாண்டியம்மாக்காக்கு இந்த பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பக்கம் இருக்கிற செங்கேனி அக்காக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்றேன், இணைஞ்சிருங்க. இது அலை பாயுதே.

0: நம்ம கற்றை விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 90.4 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. என்ன இருட்டிக்கிட்டு வந்த மேகம் எங்க போச்சு? இப்ப மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு வானத்தையே பார்த்து நின்னுட்டு இருந்த செங்கினி அக்காவோட நெத்தியில ஒரு சொட்டு தண்ணீர் துளி விழுந்துச்சு. அதை துடைக்கிறதுக்காக அவங்களோட கைய தான் எடுத்திருப்பாங்க. சட சட சடன்னு மழை கொட்டி தித்திருச்சு. அவங்கள சுத்தி இருக்கிற பகுதி முழுக்க மழை பெஞ்சிச்சு. அப்படி ஒரு மழை பெய்யும்னு செங்கினி அக்கா நினைச்சு கூட பாக்கல. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னைக்காச்சும் மழை பெய்யாதான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு சரியா அவங்க நினைச்சது மாதிரியே மழை கொட்டி தீக்கிறத பார்க்கவும் மனசே நிறைஞ்சு போச்சு. மல்லிகைப்பூ தோட்டம் பச்சை பசேல்னு செழிச்சு இருந்துச்சு. ஒரு 3 மணி நேரமா மழை நிக்காம பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மன திருப்தியில இருந்த சங்கினி அக்கா அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மழையில ஆனந்தமா நனைய ஆரம்பிச்ச மல்லிகைப்பூ செடிகளோட வேரெல்லாம் செங்கினி அக்காவோட பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தன்னோட வேர்கள் எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள நல்லா பின்னி பிணைய ஆரம்பிச்சுச்சு. வெளியில வாந்தோடுற மழை தண்ணி அழகா மண்ணுக்குள்ள இறங்கி அந்த செடிகளுக்கான ஊட்டச்சத்தையும் கொடுத்துச்சு. மழை தண்ணிய உள்ளெழுத்த மல்லிகைப்பூ செடி எல்லாம் சிரிச்சபடி இருந்துச்சு. பாண்டியமாக்காக்கும் வியாபாரம் நல்லபடியா ஆச்சு. அவங்க வேலை முடிச்சு போய் அவங்க பொண்ண ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போனாங்க. பெய்யன பெய்யும் மழை அப்படின்ற கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே போல இன்னொரு நல்ல கதையில நேர்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிடக்கூடாதுன்னு தான் இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்ற

செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20,00,000 வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒன்னு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியில் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை எஃப்எம் 90

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சக்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியில் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியில் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசி எஃப்எம் 90.4
2: மாட்டிக்கிட்டா இவ்வளவு விட்டுறாதீங்க. ரெடியா? ரெடி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் எதுக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணியை விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ் சபாஷ்.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

முயற்சிகள் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:02.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியில் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. திருமணமாம்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்

0: பாதுகாப்பாயிருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் பூசை எஃப்எம் 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஏ செல்வி, கமலா வீட்டுல என்ன ஆச்சு தெரியுமா?
1: என்னாச்சுக்கா? எனக்கு தெரியாதே.
0: என் பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு காசு கட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல போயிருவான்னு சொன்னால.
1: ஆமா,
0: அது ஏதோ நெட்ல வந்த விளம்பரத்தை பார்த்து பதிஞ்சாங்களாம். அவங்களும் விசாக்கு காசு அனுப்பு, டிக்கெட்டுக்கு காசு அனுப்புன்னு சொல்லவும் வெளிநாடு போகணும்னு ஆசையில இவங்களும் கட்டிட்டாங்களாம். இப்போ போன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்களாம்.
1: அக்கா, அப்ப கட்டின பணம் எல்லாம்
0: போச்சு.
1: ஆசைப்பட்டா மட்டும் போதாது, ஆசைப்பட்டத அடையறதுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும்ல.
0: அத சொல்லு.
2: சமூக வலைதளத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்பு என்று வரும் விளம்பரத்தை நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டால் விசா பெற்று தருவதாக கூறி பணம் செலுத்த சொல்லி பின் வேலை பெற்று தராமல் ஏமாற்றி வருகின்றனர். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இனி உலகம் என் கையில்.
1: நானும் கூட.
0: சம்யுக்தா, பகைவர்கள் படித்து பேசுவார்கள், நண்பர்கள் உயர்த்தி பேசுவார்கள், காதலன் அனைத்து பேசுவான், காதலி அழைத்து பேசுவான்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்பூசி எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மாமாவும் பொண்ணை கொடு.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்கு சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வேணோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு

0: ஒரே கொசு கடி லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
1: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
0: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
1: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம் எல்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
0: அட ஆமா மச்சா, இப்ப எல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
1: அதான் மாப்பிள்ள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
0: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு. முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
1: சரி, போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு. உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கு

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 9வது மாதத்துல இருந்து 2012 9வது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.